0: நேரம் 5:36 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது இசை அமுதம். இன்றைய அதிகாலை நேரத்தை இனிமையாக்கவும் மனதை அமைதிப்படுத்தவும் இறை அருளை உணர்த்தவும் சில அருமையான பக்தி பாடல்களோடு நாம் இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக பாடல் கேட்கவிருக்கிறோம் கண்ணாத்தாள் திரைப்படத்திற்காக.
1: அம்மன் புகழை பாட எனக்கு ஜென்மம் ஏ

நேரம் 5:41 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். நேர்களே, வாழ்க்கையில எத்தனை சவால்கள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் முன்னேறுவதற்கு இறை நம்பிக்கை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பலம். நம்பிக்கை உள்ள இடத்தில் பயம் இருக்காது. அந்த நம்பிக்கையை வலுப்படுத்த மேலும் ஒரு பக்தி பாடலை கேட்கலாம். பாளையத்தம்மன் திரைப்படத்திற்காக

நேரம் 5:46 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையமுதம்.

இசையமுதம் நிகழ்ச்சியில் நம்ம பக்தி பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். நீர்களை ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரம் இருக்குது. அனைத்து மந்திரங்களுக்கும் மூலமாக கருதப்படுகிறதா இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம். இந்த ஒலி மன அமைதியை ஒருமுகப்படுத்தியும் மன அமைதியையும் ஒருமுகப்படுத்தலையும் அதிகரிக்கிறது. இந்த இறை அருளை உணர்த்தும் பாடல்களாக நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய பக்தி மாலை. இசையமுதம் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்களாக வளம் வந்து கொண்டு இருக்கிறது.

0: 5:52 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் கேட்டுட்ருக்கோம். பக்தி பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இசை அமுதம் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் புருஷ லட்சணம் திரைப்படத்திற்காக.
1: கோலவிரியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரியம்மா, பத்ரகாளியம்மா, முண்டக்க

நேரம் 5:58. இன்றைய அதிகாலை நேரத்தில் பக்தி பாடல்களுடன் இணைந்திருந்தோம். உங்கள் நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் வெற்றியும் நல்ல ஆரோக்கியமும் நிறைந்ததாக அமைய வாழ்த்துகிறோம். இசையமுதம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிறைவான பாடலாக கேட்டு ரசிக்கலாம் படை வீட்டு அம்மன் திரைப்படத்திற்காக.

0: இதுவரை இசையமுதம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5:30. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை ஜலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூர் இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரிக்குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு இசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகையின் கீழ் செயல்பட்டு வரும் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2026-27 நிதியாண்டிற்கு புதியதாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் ₹50,000 மற்றும் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் தலா ₹25,000 வீதம். 2 குழந்தைகளுக்கு மொத்தம் 50,000 வைப்பு தொகை ரசீது வழங்கப்படும். அதேபோல் 3 பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு குழந்தைக்கு 25,000 வீதம், 3 பெண் குழந்தைகளுக்கு மொத்தம் 75,000 வைப்பு தொகை ரசீதாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெறும் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடைந்த பின்னர் முதிர்வு தொகையை பெறுவதற்கு அக்குழந்தையின் வைப்பு தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் வங்கி கணக்கு புத்தக நகல் ஆகியவற்றுடன் மாவட்ட சமூக நல அலுவலகம் அல்லது சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் உள்ள சமூக நல விரிவாக்க அலுவலரை அணுகலாம். இசேவை மையங்களின் மூலம் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அதற்கு தேவையான ஆவணங்கள் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ், தாய் அல்லது தந்தையின் வயது சான்றிதழ், ஆண்டு வருமான சான்றிதழ், குடும்ப கட்டுப்பாட்டு சான்றிதழ், ஆண் வாரிசின்மை சான்றிதழ், பிறப்பிடச் சான்றிதழ், குடும்ப அட்டை மற்றும் உரிய அடையாள அட்டை நகல் இவையெல்லாம் சம்

0: Republic, Tongsavan Fumihan in New Delhi yesterday. In his remarks, Dr. Jaishankar said India and the Lao PDR share close civilizational ties reflected in their common heritage of Buddhism and the Ramayana. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: மனிதர்களின் கண்டுபிடிப்புகள் படைப்புகளில் மிகவும் உயர்வானதாக மொழியை கூறலாம். எவ்வாறு பேச வேண்டும் என்று நாம் குழந்தை பருவத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் நாள்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனெனில் அகத்தின் அழகு முகத்தில் மட்டுமில்லை, நம்முடைய பேச்சிலும் தான் வெளிப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் சொற்களும் பேச்சும் தான் நமக்கு இசைவான சூழலை ஏற்படுத்துகின்றது. நல்ல உரையாடலுக்கும் பேச்சிற்கும் கவனித்தல் தான் மிக மிக முக்கியமானது. பேசுவதற்கு முன் கவனிக்க வேண்டும். எதிரே உள்ளவர் என்ன சொல்ல வருகிறார் என கவனிக்காமல் பேசப்படும் பேச்சும் பயன்படுத்தும் சொற்களும் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகின்றது. ஒருவருடன் உரையாடும் போது நாம் நம்முடைய கவனித்தலை எவ்வாறு மேம்படுத்துவது? மொபைல் போனை பார்த்து கொண்டே உரையாடுதலை தவிர்த்தாலே நம்முடைய கவனிப்பு திறன் தானாகவே மேம்பட்டு விடும். ஒருவர் நம்முடன் பேசும்போது அவரை கவனிக்காமல் வேறு எங்கோ பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஒருவர் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கும் போது நம் அருகில் மயில் வந்து ஆடினால் கூட கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது என உரையாடல் கலையில் பாடமாக நடத்துவார்கள். விழிச்சொல்லோடு பேசுவதுதான் இந்திய மரபு. சொல்லுங்க என்று சொல்வதை விட சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அண்ணா என்று பேசுவதுதான் உரையாடலில் சிறந்த மரபு. எதிரே உள்ளவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நாம் குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசக்கூடாது. அவர் சொல்ல வந்ததை சொல்லி முடித்த பின்புதான் நம் உரையாடலை தொடங்க வேண்டும். பயன்படுத்தும் சொற்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் பயன்படுத்தும் சொற்கள் நம் உள்ளே உள்ள அகங்காரத்தையும் காட்டுகின்றன, பணிவையும் காட்டுகின்றன. உதாரணமாக ஒரு விஷயம் குறித்து எனக்கு தெரியாது என்று சொல்வது சாதாரணமான பேச்சு. எனக்கே தெரியாது என்பது நம்முடைய ஆணவத்தை வெளிப்படுத்துவதாக உரையாடல் கலை நிபுணர்கள் கூறுகின்றனர். எனக்கே தெரியுதே என கூறுவது நம்முடைய பணிவை காட்டுகின்றதாம். குழந்தை பருவம் முதல் நாம் பெற்றோர்களுடன் இருந்து வருகிறோம். பெற்றோர்கள் முதுமை அடைந்தவுடன் அவர்களுடன் இருக்கும் நடுத்தர வயதினர் பலர் அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என கூறுகின்றனர். இந்த சொற்றொடரை நன்கு கவனிக்க வேண்டும். அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என்று சொல்வதை விட அப்பா அம்மாவுடன் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று கூறுவதுதான் நம்முடைய நயத்தக்க நற்பண்பை காட்டும். பேச்சில் கூட வன்முறை வந்துவிடக் கூடாது என்பதற்காக காய்கறியை நறுக்குகிறேன், வெட்டுறேன், அறிகிறேன் என்ற சொற்களை பயன்படுத்தாமல் காய்கறியை திருத்துகிறேன் என்ற சொல்லை பயன்படுத்தியவர்கள் இருந்திருக்கின்றனர். உரையாடல் கலையில் நாம் நம்முடைய குரலை உயர்த்தி பேசுதலும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். நாம் பேசுவது உண்மையாகவே இருந்தாலும் நம்மை சுற்றி என்ன சூழல் உள்ளது என்பதை உணர வேண்டும். உதாரணமாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் ஓர் இளைஞனிடம் எனக்கு அந்த காலத்தில் 3 துறைகளிலிருந்து வேலைக்கான அழைப்பு வந்தது என கூறும் பெரியவர்கள் பலரை நான் பார்த்திருக்கின்றேன். குழந்தை இல்லாத தம்பதியரிடம் தன் குழந்தையின் அறிவையும் சேட்டைகளையும் விலாவாரியாக கூறும் பலர் நன்கு படித்தவர்களாகத்தான் உள்ளனர். மொத்தத்தில் நம்முடைய உரையாடல் என்பது இயல்பானதாக இருக்க வேண்டும், இசைவானதாக இருக்க வேண்டும், நேர்மறை எண்ணங்களுடன் இருக்க வேண்டும். உரையாடுவோம், உறவை வளர்ப்போம்.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
4: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: நீளம் நேரம் 6:16, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. புதிய கலை நிகழ்ச்சி கேட்க காத்திருக்கிறோம். முதலாவதாக இந்நாளின் சிறப்பு கேட்கலாம்.
6: ஜூன் 4, இந்நாளின் சிறப்பு. உலகில் நடைபெற்ற போர்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஐநாவின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தும் விதமாக கடந்த 1982 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 4 ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கான சர்வதேச தினம் நினைவு கூறப்படுகிறது.
7: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் வாவேசு ஐயர் அவர்களின் நினைவு தினம் 1925 ஜூன் 4 ஆகும்.
6: இந்திய கரிம வேதியியலாளர் தர்ஷன் அரங்கநாதன் அவர்களின் நினைவு தினம் 2001 ஜூன் 4.
7: 1561 ஜூன் 4 லண்டனின் பழைய புனித பவுல் பேராலயத்தின் கோபுரம் மின்னல் தாக்குண்டு சேதமடைந்தது. இது பின்னர் திருத்தப்படவில்லை.
6: 1783 ஜூன் 4, ராணுவம் மற்றும் போக்குவரத்துக்கு பயன்படும் வெப்ப காற்றடைத்த பலூன்களை மோன்கோல்ஃபியர் சகோதரர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் சோதித்தனர்.
7: 1876 ஜூன் 4, டிரான்ஸ் கான்டினென்டல் எக்ஸ்பிரஸ் என்ற தொடர்வண்டி நியூயார்க்கில் இருந்து புறப்பட்டு சான் பிரான்சிஸ்கோவை 83:39 முதலாவது கண்டங்களிடை தொடர்ந்து பாதை வழியே சென்றடைந்தது.
6: ஹென்றி போர்டு பெட்ரோலில் இயங்கும் தனது முதலாவது மகிழுந்து என்ற காரை 1896 ஜூன் 4 வெற்றிகரமாக சோதித்தார்.
7: 1917 ஜூன் 4 முதலாவது புலிட்சர், அதாவது ஊடகவியல் இசை இலக்கியத்துக்காக வழங்கும் விருது அமெரிக்காவில் வழங்கப்பட்டது.
6: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:19 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய கலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஏன் இன்னும் காத்துட்டு இருக்கீங்க? நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் ஆரம்பிக்கலான்னு நம்மளை ஏமாத்திட்டு இருக்க கூடாது. இந்த உலகத்துல ஜெயிக்கிறவங்களுக்கு தோக்குறவங்களுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமாங்க? தோக்குறவங்க காரணம் தேடுவாங்க, ஜெயிக்கிறவங்க வழி தேடுவாங்க. இப்ப உங்க வழி எது அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கான டிராவல ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதிய கலை நிகழ்ச்சியில முதல் பாடலாக நாம் கேட்கவிருப்பது

0: நீங்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது புதிய காலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:15.
1: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
4: என்ன நான் சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: நேரம் 6:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம்.
5: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
6: மதுரையின் சுற்றுச்சூழல் மீட்பு பணி. ஒரு காலத்தில் மதுரையின் உயிர் நாடியாக இருந்த வைகை இன்று எந்த நிலையில் இருக்கிறது, அதை பற்றின சில அதிர்ச்சியான செய்திகளும் நம்ம நகரத்தை பற்றிய சமீபத்திய சுற்றுச்சூழல் அப்டேட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வைகை உயிர் நதியாக, உயிர் போராட்டமாக. ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, வைகை ஒரு சாதாரண ஆறு கிடையாது. மேகமலை, வருஷ நாடு பகுதிகளில் உருவாகும் சிற்றாறுகள், மேலும் 300 மேற்பட்ட கிளையாறுகள் இணைந்து உருவான ஒரு உயிர் நதி. ஆனால் இந்த உயிர் நதிக்கு என்னாச்சு? 2015 முதல் மதுரையின் குளங்கள், ஏரி, ஆறு, மலைப்பகுதிகள், பல்லுயிர் வாழிடங்களை பாதுகாக்க பணியாற்றி வரும் மதுரை நேச்சுரல் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் MNCF குழு வைகையை பற்றி ஒரு பெரிய ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருந்தாங்க. மூல வைகை உருவாகும் இடத்திலிருந்து கடலில் கலக்கும் வரை சுமார் 295 கிலோமீட்டர் தூரத்தை 4 கொண்ட குழு 1 பயணம் செஞ்சு ஆய்வு செய்திருக்கிறாங்க. 177 இடங்களில் கழிவு நீர் கலப்பு. ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, வைகை கடந்து செல்லும் நகரங்களில் இருந்து 177 இடங்களில் கழிவு நீர், வடிகால் நீர் நேரடியாக ஆற்றில் கலக்குது. அதாவது ஆறு ஓடுதா இல்லை கழிவு நீர் பாதையான்னு கேட்கும் நிலைமை. வைகை நீரின் தரம் அதிர்ச்சியான உண்மை. பொதுவாக நீரின் தரம் ABCD என வகைப்படுத்தப்படுகிறது. ஏ, சூடுபடுத்தி குடிக்கலாம். பி, குளிக்கலாம். சி, சுத்திகரித்த பிறகு பயன்படுத்தலாம். டி, மீன் வளர்ப்பு வன உயிர்களுக்கு மட்டுமே ஏற்றது. ஒரு ஷாக்கான நியூஸ் என்னன்னா, வைகை உருவாகும் மூல வைகையிலேயே நீரின் தரம் டி பிரிவில் இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் மேல்பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்கள் மற்றும் விவசாய ரசாயனங்கள். கீழ்பகுதிகளுக்கு வர வர நீரின் தரம் இன்னும் மோசம் அடைந்து பிலோ டி எனும் நிலைக்கே சென்று விடுகிறது. நீதிமன்றம் வரை சென்ற வைகை. இந்த ஆய்வு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு சென்னை உயர்நீதிமன்றமும் கவனம் செலுத்தியிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக சுமார் 200 மதிப்பிலான சுத்திகரிப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2026 இறுதிக்குள் மதுரையில் 2 கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், ராமநாதபுரத்தில் 1 சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. காணாமல் போகும் வைகை கரை மரங்கள். ஆய்வின் அடுத்த பகுதி இன்னும் சோகமானது. வைகை கரையில் மொத்தம் 45 வகையான மரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஒரு காலத்தில் திருமருதத்துறை கடம்பவனம் என அழைக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு நிலைமை அதுக்கு நேர்மாறாக இருக்குது. மருத மரங்கள் வெறும் 29 மட்டுமே. 295 கிலோமீட்டர் முழுவதும் வெறும் 29 மருத மரங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதிலும் அதிர்ச்சி, மதுரை நகரத்தின் 12 கிலோமீட்டர் வைகை ஆற்றங்கரையில் 1 மருத மரம் கூட இல்லை. கடம்ப மரம் 2 இடங்களில் மட்டும். மதுரையின் அடையாளமாக இருந்த கடம்ப மரங்கள் வெறும் 2 இடங்களில் மட்டுமே பதிவாகியுள்ளன. காஞ்சி மரங்களும் குறைந்து வருகின்றன. மதுரைக்கு முன்னர் வரை காணப்பட்ட இந்த மரங்கள் கழிவு நீர் கலக்கும் பகுதிகளுக்கு பிறகு காணப்படவே இல்லை. இப்போது பாரம்பரிய மரங்களுக்கு பதிலாக ஆகாய தாமரை, சீமை கருவேலம், சம்புப்பூர்கள் போன்ற ஆக்கிரமிப்பு தாவரங்கள் தான் வைகைக்கரை முழுவதும் இருக்குது. கிருதுமால் நதிக்கு DGPS மேப்பிங். ஆக்கிரமிப்பு மற்றும் கழிவு நீர் பிரச்சனைகளால் சுருங்கி வரும் கிருதுமால் நதியை DGPS தொழில்நுட்பம் மூலம் வரைபடமாக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. DGPS டிஃபரென்ஷியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். சாதாரண GPS கருவியில் ஏற்படும் பிழைகளை குறைத்து மிக துல்லியமான சென்டிமீட்டர் அளவில் இடத்தை கண்டறிய உதவும் மேம்பட்ட தொழில்நுட்பமாகும். மேலும் கழிவு நீர் கலக்க அனுமதிக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் மீது ஆக்ஷன் எடுக்கவும் கூறப்பட்டுள்ளது. சேவ் இடையப்பட்டி இயக்கம். இடையப்பட்டி பகுதியில் உள்ள பாரம்பரிய மலர்கள் மற்றும் கடம்ப மரங்களை பாதுகாக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சேவ் இடையப்பட்டி என்னும் இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார்கள். பசுமை மதுரை. நகர வெப்பத்தை குறைக்க மியாவாக்கி அடர்காடுகள் திட்டங்கள், சாலை ஓர மரக்கன்று வைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நம்ம பங்குக்கு நாம் என்ன செய்யலாம்?

0: ஆற்றுல குப்பை கொட்டுறதை நிறுத்தலாம், ஆற்றுல குப்பை கொட்டுறதை பார்த்தா புகார் சொல்லலாம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம், மரங்களை நட்டு பாதுகாக்கலாம், சுற்றுச்சூழல் இயக்கங்களில் பங்கேற்கலாம். முக்கியமாக இந்த ஆறு நம்மோடதுன்னு நினைக்கணும். ஏன்னா வைகை நதி நமக்கு தண்ணீர் மட்டும் கொடுக்கல, வரலாறு கொடுத்தது, பண்பாடு கொடுத்தது, அடையாளம் கொடுத்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: நேரம் 6:35 நேர்களே, பராபவ வருடம் வைகாசி மாதம் 21 வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டத்தில் தற்பொழுது கோடை மழை பெய்து வருவதால் விவசாயிகள் இம்மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து சிவகங்கை வேளாண் இயக்குனர் அறிவித்துள்ள செய்தி குறிப்பு. சிவகங்கை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சுமார் 1.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் பெரும்பாலான நிலப்பரப்பு பருவ மழையினை நம்பியே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் கோடை காலத்தில் பெய்திடும் மழையினை பயன்படுத்தி நிலத்தில் கோடை உழவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கோடை உழவானது பயிர் அறுவடையானவுடன் செய்திடல் வேண்டும். மேலும் ஒவ்வொரு மழைக்கு பின்னரும் செய்தல் அவசியம். நிலச்சரிவில் குறுக்காகவும் மணற்பாங்கான நிலத்தில் மேலாகவும் உழவு செய்ய வேண்டும். 2-3 வருடத்திற்கு ஒருமுறை சப்ப கலப்பை கொண்டு உழவு செய்ய வேண்டும். மண் மிருதுவாகி மழைநீரை ஈர்க்கும் திறன் அதிகமாகிறது கோடை உழவு செய்யும்போது. மண் அரிமானம் கட்டுப்படுத்தப்பட்டு மண்ணில் உள்ள சத்துக்கள் விரயமாவது தடுக்கப்படுகிறது. முதல் பயிரின் தூர்கள் மக்கி களைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. கோடை உழவில் ஆழமாக உழுது மேல் மண்ணை கீழாகவும் கீழ் மண்ணை மேலாகவும் புரட்டி விடுவதால் மண்ணில் நாள்பட்ட இறுக்கம் தளர்க்கப்பட்டு மண் இலகுவாகிறது. இதனால் மண்ணில் காற்றோட்டம் அதிகரிக்கிறது, மண்ணின் நீர்பிடிப்பு தன்மை அதிகரிக்கிறது. கோடை உழவினால் பயிரினை தாக்கக்கூடிய மண்ணில் வாழும் பல்வேறு நோய்கள் உருவாவதற்கு காரணமான பூசானங்கள் மற்றும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் செலவின்றி அழிக்கப்படுகின்றன. மேலே கூறப்பட்ட பயிர் பாதுகாப்பு நடைமுறைகளான களை கட்டுப்பாடு, பூச்சி கட்டுப்பாடு மற்றும் நோய் கட்டுப்பாடு யாவும் செலவின்றி செயற்கை ரசாயனங்கள் இன்றி கட்டுப்படுத்தப்படுவதால் ரசாயன பின் விளைவுகளான காற்று மாசுபடுவது, தண்ணீர் மாசுபடுவது, வேளாண் நிலங்கள் மாசுபடுவது மற்றும் பிற உயிரினங்கள் பாதிக்கப்படுவது பெருமளவில் குறைக்கப்படுகிறது. அதனால் கோடை மழை பரவலாக பெய்து வரும் இக்காலத்தில் உழவர்கள் இதனை பயன்படுத்தி பயன்பெறுமாறு சிவகங்கை வேளாண்மை இணை இயக்குனர் தெரிவிக்கின்றார். பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள பழ அறிவியல் துறையில் ஒட்டுச்செடிகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. இதில் மா ஒட்டுச்செடிகள், இதன் ரகங்களாக KPM 1, KPM 2, இமாம் பசந்த், அல்போன்சா, செந்தூரா, நீலம், பங்கனப்பள்ளி, பெங்களூர், மல்லிகா, ருமானியா போன்ற ரகங்கள் 1:80 கையிருப்பு நாற்றுக்கள் 15,000 ஆகும். சப்போட்டா ஒட்டு PKM 1, PKM 3, PKM 4, PKM 5 ரகங்கள் விலை ₹1.80. இதில் கையிருப்பு நாற்றுக்கள் 6,000 கொய்யா பதியம் லக்னோ 49 லலித் ரகங்கள் 1 விலை ₹60, 1,000 நாற்றுக்கள் கையிருப்பாகவும், எலுமிச்சை நாற்று PKM 1 ரகம் ₹40, கையிருப்பு 1,800 நாற்றுக்கள், மாதுளை ஒட்டு பாகுவா விலை ₹1.40, 2,000 நாற்றுக்கள் கையிருப்பாக உள்ளன. மேற்கிந்திய செரிக்கன்று லோக்கல் நாற்று 1 ₹40, 2,000 நாற்றுக்கள் கையிருப்பாக உள்ளன. கொடுக்காப்புள்ளி ஒட்டு PKM 1, PKM 2 ₹50 ஒரு நாற்றின் விலை. பலாப்பழம் ஒட்டு ரகம் PKM 1, PKM 2, பாலூர் 1 ஒரு கன்று ₹100 டிராகன் பழக்கன்று ₹150 ஆகவும், கலாக்காய் கன்று லோக்

0: கல் 40 ரூபாயாகவும், விளாம்பழம் ஒட்டு பிகேஎம் 1 40 ரூபாயாகவும், நெல்லி ஒட்டு NA7 கிருஷ்ணா காஞ்சன் 50 ரூபாய் வீதமும், நாவல் ஒட்டு கொங்கண பகதுலி 60 ரூபாயாகவும் விற்பனைக்கு உள்ளது. விவசாயிகள் வாங்கி பயன்பெறுமாறு பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: ஏன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து கால்நடை தீவனம் வந்து பற்றாக்குறை ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் இந்த மார்ச் ஏப்ரல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய தீவன பற்றாக்குறை வரும். விவசாயிகள் வந்து தீவனம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கால்நடைகளோட பால் இதாக இருக்கட்டும், மற்ற ஆடு இதாக இருக்கட்டும், அதோட மகசூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப
2: அது எதனால
1: குறைஞ்சு போயிடும். தீவன பற்றாக்குறையினால தான்.
2: கோடை காலத்தில்
1: புல் எங்கேயுமே இருக்காது. இப்போ நம்ம மழை காலத்தில் வரப்போகிறோம் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கும், நம்ம வெட்டவெளிகள் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அப்படி கிடையாது. சம்மர் போக போக வந்து இன்னும் அதிகமாகி, ரெண்டாவது நம்மளுக்கு மேய்ச்சல் நிலங்கள்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்துச்சு. ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா ஒரு 20-30 ஏக்கர், ஒரு கிராமத்தில் 20-30 ஏக்கர் மேய்ச்சல் நிலம்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி கால ஓட்டத்தில் வந்து அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போ என்னென்னா தீவன தேவை வந்து அதிகமாகும், தீவனம் வந்து குறைவாயிரும், பற்றாக்குறையா வந்து வந்துடும்.
2: அப்போ அது சரி செய்யறதுக்கு ஓரளவுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கலாம்?
1: சரி செய்யறதுக்கு முதல்ல வந்து விவசாயிகள் வந்து இந்த தீவனம் வந்து என்னைக்கெல்லாம் அதிகமாக உற்பத்தி, மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும், சோளம் மக்காச்சோளம் புல்லு நிறைய வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். இப்போ நம்மகிட்ட 10 மாடு இருக்கா 20 மாடு இருக்கா, ஒரு நாளைக்கு எவ்வளவு தீவனம் தேவைப்படுது, எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ நெல்லெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்,
2: கிடங்கு
1: வச்சுரும் ஆனால் கால்நடை தீவனத்தை எப்படி ஸ்டோர் பண்ணுறது இருக்கு. அதுக்கும் தொழில்நுட்பங்கள் வந்து இருக்கு. இந்த சைலேஜ்னு சொல்லுவோம், ஊறுகாய் புல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எல்லாருமே வந்து இன்னைக்கு அதை ஒரு தொழிலாக எடுத்து பண்ண, அவங்ககிட்ட மாடு இருக்காது, என்ன பண்ணுவாங்கன்னா ஊறுகாய் புல் தயாரித்து மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க தீவனம் மாதிரி. இது வந்து இன்னைக்கு சும்மா இல்லை, கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ மூட்டை வந்து இவ்வளோ குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லிட்டு நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் தீவனம் இது விற்கிறாங்க, மாவு விற்கிற மாதிரி இன்னைக்கு ஊறுகாய் புல்லை வந்து விச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் விவசாயிகள் செலவினத்தை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஊறுகாய் புல் தயாரிக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், போய் முறையாக பயிற்சி எடுத்து கற்றுக்கணும். ரொம்ப ஈஸி தான், அது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம், ஒரு பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பயிர்கள் முக்கியமாக சோளம் மக்காச்சோளம், ஈவன் கரும்பில் இருக்கக்கூடிய மேல் நுனியை கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த கம்பு நேப்பயர் ஒட்டுப்புள்ளையே வந்து என்ன பண்ணிக்கலாம், நிறைய இருக்குது. மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாமையாக நிறைய வளர்ந்துருக்கும், கோடை காலத்தில் வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடியதை நீங்கள் கட் பண்ணி ஒரு 4-5 மணி நேரம் சும்மா நிழல்லையோ வெயிலையோ காய, பெரும்பாலும் நிழல் இல்லைன்னா வெயிலில் காயப்பட்டுக்கலாம். அதோட ஈரப்பதம் வந்து ஒரு 60% இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம அறுத்தது ஈரப்பதம் 50% இருக்கணும். எப்போ அறுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. மக்காச்சோளம் சோளம்லாம் பூ பூத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அறுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அதில் நிறைய சத்துக்கள் வந்து
2: மணி பிடிக்கிற
1: சமயத்தில் வந்து அறுத்துடணும். முத்தம் விட்டுறக்கூடாது
2: முன்னாடி,
1: ஆமாம் பால் பருவம் முன்னாடியும் விட்டுறக்கூடாது, பின்னாடி ரொம்ப முன்னாடியும் அறுத்துடக்கூடாது. ஸோ அறுத்து நல்லா காய வச்சு ஒரு 60% ஈரப்பதம் வந்ததுக்கப்புறம் 4-5 மணி நேரம் போட்டாவே வந்துடும். இப்போ இந்த அடிக்கிற வெயிலில் சும்மா அறுத்து போட்டாவே சோகல்லாம் அப்படியே காஞ்சிரும். அப்போ எடுத்து 1 இன்ச் அளவு 1 இன்ச், அதாவது 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர், 1 இன்ச்னா 2.5 சென்டிமீட்ரு, பெரும்பாலும் 1 இன்ச் அளவில் சாப் கட்டரை வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு, இதுக்குன்னு இப்போ தனியாக பேக் வந்துருச்சு, பாலித்தீனில் வந்து பேக் நல்லா கொஞ்சம் தடிமனான பேக் வந்துருச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் காய போட்டதை வந்து வெட்டி அந்த பேக்குள்ளே வந்து அடைக்கணும். முக்கியமாக அந்த பேக்கில் வந்து காற்று வந்து கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது, ஏன்னா ஏனரோபிக் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ காற்று இல்லாமல் தான் வந்து அது வந்து தீவனமா வந்து மாறும், இல்லைன்னா
2: ஈரப்பதமும் இருக்கக்கூடாது
1: காத்தும் இருக்கக்கூடாது.
0: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: நேர்களை இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை ஜலாக

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகில் யோக கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கவுள்ள முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் போட்டியில் தாம் காணொலி வாயிலாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உலகில் உள்ள யோகா ஆர்வலர்களை ஒருங்கிணைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யோகாசனத்திற்கான உலகளாவிய விளையாட்டுப் போட்டியில் இது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சீனா, பிரேசில், எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள், கலாச்சார நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்திற்கு இடையே சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வாரணாசியின் உலக புகழ்பெற்ற பொருட்கள் மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படுகிறது. வாரணாசியின் கைவினை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலான 6 பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. இக்கண்காட்சியின் மூலம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் இப்பொருட்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமின்றி வாரணாசியின் உள்ளூர் கலைஞர்களும் சர்வதேச சந்தையில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரும்பிய மாற்றத்தின் அடிப்படையில் தற்போதைய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். நாளை முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், குற்றப்பின்னணி கொண்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விதிகளை மீறி செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் நீர்நிலைகளில் வெளியேற்றுவதாக புகார்கள் வந்த நிலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், சாய தொழிற்சாலைகளில் இயங்கி வரும் சுத்திகரிப்பு நிலையங்கள், அவை செயல்படும் முறைகள், கழிவுகளை சேமிக்கும் வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்தார். முறைகேடாக கழிவு நீரை வெளியேற்றி நீர்நிலைகளை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதையடுத்து அவர் இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில சட்ட ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்த திருமதி சுமதி சட்டத்துறையின் முதலாவது பெண் செயலாளர் ஆவார் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: அடுத்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. பள்ளி திறக்கப்படும் முதல் நாளை பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான இன்றே 1 முதல் 5 வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் வைகாசி திருவிழாவையொட்டி பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி திருவிழா மற்றும் மகா தேரோட்ட கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 2 நாட்கள் சிறப்பு இயற்கை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றன. இக்கண்காட்சியில் உடலுக்கு நலம் பயக்கும் பல்வேறு இயற்கை மற்றும் இயற்கையான விளைபொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. ரசாயன கலப்பற்ற முறையில் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட விசேஷ சோப்பு வகைகள், தினசரி பயன்பாட்டிற்கான பல்வேறு மூலிகைப் பொருட்கள், உடலுக்கு வலிமை சேர்க்கும் பழந்தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகைகள், மூலிகை மூலம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட அரிய மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர், சேலம், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக அந்நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரிடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளில் நியாயவிலைக் கடை பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை மற்றும் பாப்பாரப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கோப்புகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டன் ஃபின்பார் ஸ்காட் டன்கோன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக் கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார்.

0: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்க இருப்பது பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம கூட பேச காத்துட்டு இருக்க ஒரு குட்டீஸ் கிட்ட இப்ப பேசிடலாமா அந்நேயர்களே? வாங்க.
1: என் பேர் வருண் மாரிசன், படிக்கிறேன். எங்க அப்பா பேரு முருகேஷ்.

0: பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம கூட பேச காத்துட்டு இருக்க ஒரு குட்டீஸ் கிட்ட இப்ப பேசிடலாமா அந்நேர்களே? வாங்க.
1: என் பேர் வருண் மாரிசன், படிக்கிறேன். எங்க அப்பா பேரு முருகேசன், எங்க அம்மா பேரு முத்துலட்சுமி, எங்க அக்கா பேரு சுவாதி, எங்க தம்பி பேரு கோவில்வசன். இப்ப நான் ஒரு பாட்டு வர்றேன். சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி பறந்து வா, பட்டு விருத்து வா, அரிசி பருப்பு தருவேன், அழகு நிலவே பிடித்து வா, கொத்தி தின்ன ஓடிவா, தட்டி நடந்து காட்டவா, தத்தி

காசு இல்லாம வரமும் நான் தானே. தம்பி தங்கள் வாருங்கள், என்னை வெட்டிடாம காத்துருங்கள். எங்க வீட்டுல நாங்க மழை இருக்கிறோம். இன்னிலிருந்து நீங்களும் எல்லாரும் மழை இருக்கணும். வாழை மரம், உப்பை மரம், பப்பாளி மரம். எங்க வீட்டுல நிறைய மரம் இருக்கிறதுனால காக்கா சொன்னது கிளி சொன்னது கீ கீ கீ, குயில் சொன்னது கூ கூ கூ, கோழி சொன்னது கோழி சொன்னது கொக் கொக் கொக், பசு சொன்னது மா மா மா, ஆடு சொன்னது மே மே மே, பூனை சொன்னது மியாவ் மியாவ் மியாவ். நானும் சொன்னேன்.

0: தந்த மருதை வானவில் பண்ணவளே மற்றும் ராமேஸ்வர பம்பளே நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த பூந்தளிர் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நன்றி நேர்களே.
2: குகோட்டி குன்னாட்டி கொழக்கட்ட கொழக்கட்ட குட்டி குட்டி கொழக்கட்ட கொடுத்து கொடுத்து தின்னாக்க இனிக்கும் வாழ்க்கை கொழக்கட்ட. குகோட்டி குன்னாட்டி குட்டி கொழக்கட்ட வளர்ந்தாச்சே சீனி சக்கரை இனிப்பாச்சே சிட்டு குருவி குடும்பத்தில கொட்டும் மருவி கலந்தாச்சே. குகோட்டி குன்னாட்டி ஆல மரத்துல ஏறாத மாங்காய பறிக்காத மாங்காய் மரத்துல ஏறாத தேங்காய பறிக்காத. குகோட்டி குன்னாட்டி.

0: நேரம் 6:55, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, சிறிய வெள்ளம்பர இடைவேளை.
1: மீனாட்சி பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: நீங்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது புதிய கலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டு இணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இந்த 1 ஹவரும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ஆலய அற்புதங்கள், அது மட்டும் இல்லாமல் தமிழில் செய்திகள், பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்லாம், நாளேடுகளில் வெளியான இன்றைய செய்திகள் அப்படின்னு பல பல செக்மெண்ட்ஸ் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம் இணைந்திருங்கள். ரோஜா கூட்டம் திரைப்படத்துக்காக கார்த்திக் பாடிய பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

நேரம் 7:06 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது நாளேடுகளில் வெளியான செய்திகள். விமான எரிபொருள் விலையை நிலைப்படுத்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு ₹10,000 கோடி நிதி வழங்கவும், அத்துடன் 24,000 கோடி நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் மத்திய மந்திரி சபை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தின் புதிய சட்டம் ஒழுங்கு போலீஸ் டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், போதைப் பொருள் ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் நிருபர்களிடம் தெரிவித்தார். அரசு பணிகளை கண்காணித்து விரைவுபடுத்துவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சப் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேரம் 7:07 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். அடுத்த பாடல் பார்த்தியின் ரசித்தியின் திரைப்படத்திற்காக.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை ஒட்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
2: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
1: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
2: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
1: அதுக்கே
2: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
2: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.
3: நேரம் 7:15, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னை
4: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தினார்.

0: கூறுகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா புனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகஸுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்பேச்சுகளின் போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, சுகாதார நலன், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அந்நாட்டு வெளியுறவு, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து ஆகிய துறைகளின் அமைச்சர்களும் வருகை தந்துள்ளனர். இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்கள் குறித்து அறியும் வகையில் எரிசக்தி, மருந்து உற்பத்தி, வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளை அவர்கள் பார்வையிட உள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சரும் வடகிழக்கு கவுன்சில் தலைவருமான திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் சுற்றுலா, வேளாண்மை, முதலீட்டு ஊக்குவிப்பு, விளையாட்டு மேம்பாடு, கைத்தறி உள்ளிட்ட முக்கிய துறைகளின் வளர்ச்சி குறித்து அமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. ஒடிஷாவில் ராமேஸ்வர் பாரதீப் இடையே புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பீகார், தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப்பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் சாலை போக்குவரத்து கட்டமைப்பில் இத்திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிருப்தி குழுவை தனிக்குழுவாக அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் அங்கீகரித்ததை அடுத்து அவர் இப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ரிதபிரதா பானர்ஜி சுமார் 60 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்போது உண்மையான பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளனர் என்று தெரிவித்தார். தமது குழு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும், அரசுக்கு ஆதரவளிக்கும் அதே சூழலில் தங்கள் கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருந்தால் அதனை எதிர்ப்போம் என்றும் திரு ரிதபிரதா பானர்ஜி கூறினார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். முதலமைச்சராக நேற்று பதவியேற்றவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தமது இந்த முதலாவது அமைச்சரவை முடிவு குறித்து தெரிவித்தார். இதற்கான கட்டணமில்லா பயண அட்டையை பெறுவதற்கு மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெங்களூரு நகரின் சாலை கட்டமைப்பை மேம்படுத்த பெங்களூரு பெருநகர ஆணையத்திற்கு 2,000 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாகவும் திரு டி கே சிவகுமார் அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 18 நகரங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஆக்ரா, அலிகர், அயோத்தி, பரேலி, ஃபெரோசாபாத், மீரட் உள்ளிட்ட நகரங்களில் 1,725 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இவை 12 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியார் துறையினரின் பங்களிப்புடன் இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கு 35 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய்

0: இவரை மானியம் வழங்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது. அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தமது இந்திய பயணம் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவு குழுவிடம் எடுத்துரைத்த அவர், இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் தருணம் நெருங்கியுள்ளதாக கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கூட்டாண்மை நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான ஜனநாயக நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளில் ஏற்பட்டு வரும் உத்வேகத்தை குறிப்பதாகவும் திரு மார்கோ ரூபியோ குறிப்பிட்டார். காங்கோ நாட்டில் எபோலா நோய் மிக விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம், நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நோய் தொற்று அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். இந்நோய் தொற்று பெருமளவில் பரவியுள்ள காங்கோ நாட்டின் இட்டூரி மாகாணத்திற்கு சென்ற அவர், நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை பாராட்டினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுடனான பேச்சுக்கள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த வார இறுதியில் உரிய முடிவு எட்டப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே அமெரிக்காவுடனான பேச்சுக்களில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்ஜி தெரிவித்துள்ளார். ஈரானின் உரிமைகளை பாதுகாப்பது, லெபனானில் ஏற்பட்டுள்ள மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியவற்றை பொறுத்தே முறையான பேச்சுக்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் திரு அப்பாஸ் அரக்ஜி தெரிவித்துள்ளார். கேரளா மற்றும் மாஹேயில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம், கர்நாடகா, கோவா, வடகிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகளில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-2 என செட் கணக்கில் இத்தாலியின் டி பெர்னர்டிஸ் வாசாமி இணையை வென்றது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டனின் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து தென்கொரியாவின் சி யோங் என்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி ஹாங்காங்கின் சேக் யூ லியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியோசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.

0: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று சங்கடகர சதுர்த்தி, சேரன் மகாதேவி ஸ்ரீ மிளகு பிள்ளையார் கோயிலுக்கு செல்வோமா? திருநெல்வேலியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேரன் மகாதேவியில் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள கோவில் இது. கன்னடியன் கால்வாய் அருகில் உள்ளது. முன்னொரு காலத்திலே கேரளாவை ஆண்ட மன்னனுக்கு தீராத வயிற்றுவலி ஏற்பட்டது. எவ்வளவு சிகிச்சை அளித்தும் பலனில்லை. ஒரு நாள் மன்னன் கனவில் முன்ஜென்ம வினை பயனால் இந்த வயிற்றுவலி உண்டானது. இதற்கு பரிகாரம் எள் தானியத்தால் உன் உருவத்தை செய்து அதை அந்தனர் ஒருவருக்கு தானம் செய்தால் உன் முன்வினை பயன் அவருக்கு சென்றுவிடும் என்று அசரீரி கூறியது. மன்னனும் அதன்படியே பொம்மையை செய்து அதை தானம் அளிக்க தகுந்த அந்தனரை தேடினான். யாரும் தானம் பெற முன்வரவில்லை. தானம் தருவதாக அறிவித்தாலும், அதற்கு பெரும் பரிசு தருவதாக அறிவித்தாலும் வரவில்லை. கர்நாடகாவை சார்ந்த அந்தன இளைஞன் ஒருவன் பொம்மையை தானமாக பெற்றான். மன்னனை பிடித்திருந்த முன்ஜென்ம வினைகள் நீங்கிட வயிற்றுவலி நீங்கியது. மன்னன் இளைஞனுக்கு பொன்னும் பொருளும் பரிசாக அளித்தான். அந்த பொம்மை இளைஞனிடம் வந்ததும் உயிர் பெற்று பேசத் தொடங்கியது. அந்த பொம்மை அந்த பிரம்மச்சாரி செய்த காயத்ரி மந்திர பலனில் ஒரு பகுதியை கொடுத்தால் வியாதி நெருங்காது என்றது. உடனே பிரம்மச்சாரி தனது பூஜை பலனில் ஒரு பகுதியை கொடுத்து விட்டான். மன்னனிடம் பெற்ற பொருளை கொண்டு என்ன செய்வது என அகத்தியரிடம் அவர் ஆலோசனை கேட்டார். அகத்தியரும், இளைஞனே, தானத்தில் சிறந்த தானம் தண்ணீர் தானம். நீ திரும்பி செல்லும்போது நீ காணும் பசு போகும் வழியில் ஒரு கால்வாய் வெட்டு. அது சாணம் போடும் இடத்தில் ஒரு மதகு ஏற்படுத்து. அது கோமயம் பெய்யும் இடத்தில் மறுகால் ஏற்படுத்து. அது படுக்கும் இடங்களில் ஏறி தோண்டு. பசு எங்கே மறைகிறதோ அந்த கால்வாய் பணியை நிறைவு செய்து ஒரு குளம் அமைத்துடு என்றார். அந்த இளைஞன் பசுவை கண்ட இடமே சேரன் மகாதேவி. அதன் வழியிலேயே ஏரி குளங்களை அமைத்தான். பசு மறைந்த இடத்தில், அதாவது பிராஞ்சேரியில், ஒரு ஏரி அமைத்தான். இந்த இளைஞர் பெயர் யாருக்கும் தெரியாது. அவன் பேசிய மொழியின் பெயரே கால்வாய்க்கு அமைந்தது. கன்னடியன் கால்வாய் என பெற்றது. ஒரு சமயம் மழையின்றி கால்வாய் வறண்டது. உடனே அந்த இளைஞன் ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்து அவரது உடலில் மிளகை அரைத்து பூசினார். அந்த அபிஷேக நீர் கால்வாயில் விழுமாறு செய்திட மழை கொட்டி தீர்த்தது. அன்று முதல் மழை பெய்யாத காலங்களில் இந்த விநாயகருக்கு மிளகு அரைத்து பூசும் வழக்கம் ஏற்பட்டது. இன்றும் இந்த வழக்கம் தொடர்கிறது. மிளகு அரைத்திட கோவிலில் அம்மி உள்ளது. 1916 அரசு வெளியிட்ட கெஜெட்டில் 367 பக்கத்தில் இந்த மிளகு பிள்ளையார் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறிய கோவில்தான். இதனை அரசு கையகப்படுத்தி மேற்கொண்டிருக்கிறது. மிளகு பிள்ளையார் அருகில் நாகராஜாவும் உள்ளார். இந்த விநாயகருக்கு 16 வகை திரவியங்கள் அபிஷேகம் செய்து மஞ்சள் வஸ்திரம், அருகம்பூல் மாலை சாற்றி மிளகு பொங்கல் நிவேதனம் செய்து வழிபட்டால் திருமணப்பேரும் மகப்பேரும் கிட்டிடும். இங்குள்ள கால்வாயில் நீராடி 21 பிள்ளையாரை வலம் வந்து 21 தேங்காய் விடலை போட்டு வழிபட்டால் கல்வியில் மேன்மை, வியாபார அபிவிருத்தி ஏற்படும். பிள்ளையார் அருகில் உள்ள நாகருக்கு அபிஷேகம் செய்து சிவப்பு வஸ்திரம் சாற்றி செவ்வரளி மாலை அணிவித்து வெள்ளம் நிவேதனம் செய்து வழிபட்டால் நாகதோஷம் அகலும், நற்பலன்கள் உண்டாகும். சங்கட சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி இங்கு விழா நாட்கள். மழை வளம் தந்து விவசாயத்திற்கு துணை செய்யும் சேரன் மகாதேவி ஸ்ரீ மிளகு பிள்ளையாரை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக. ஓம் கம் கணபதியே நமஹ.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
0: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்.

நேரம் 7:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் கேப்புகள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வேலைவாய்ப்பு செய்திகள் தான். பாரத் ஸ்டேட் வங்கியில் காலியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அப்ரண்டிஸ் பிரிவில் மொத்தமாக 7,150 இடங்கள் உள்ளது. இதில் வெவ்வேறு மாநிலங்களில் இருக்குது. தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 396 காலிப்பணி இடங்கள் உள்ளது. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 1/4/2026 20-28 வயதுக்குள் இருக்க வேண்டும். இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஸ்டைஃபண்டாக மாதம் ₹15,000 வழங்கப்பட உள்ளது. இதற்காக விண்ணப்பிப்பதற்காக ஆன்லைன் முறையில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹300 எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஏதும் கட்டணம் இல்லை. விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 8ஆம் தேதி. மேலும் இந்த காலி பணியிடங்கள் பற்றிய முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ள அணுக வேண்டிய இணையதள முகவரி sbi.bank.in என்ற இணையதள முகவரியில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக.

நேரம் 7:39 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்ருக்கோம். நேர்களை இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி வளம் வர காத்துட்ருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக இசைக்க காத்திருக்கிறது. திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்ட நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க கால் பண்ணலாம். 04582 மதுரையின் முன்னிணைப்பு, 25:30 மற்றும் 25:30 என்ற இரண்டு இலக்கியங்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. சரி, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகளில் அடுத்த பாடல் கேட்கலாம்.

இரவு 7:45 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நேர்களே, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காவல் வட்டம் காவல் ஆய்வாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தேனி மாவட்டம் வீரபாண்டியை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் அவரது மகள் சிறுமி சு தாரிணிகா, வயது 16 என்பவர் கடந்த

22/5/2026 அன்று முதல் காணவில்லை. சிறுமி சு தாரிணிகா அவர்களின் அங்க மச்ச அடையாளம்: வலது முன்னங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முன்னங்கையில் காயத்தழும்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரை பற்றிய தகவல் தெரிய வந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி: வைகை அணை காவல் நிலையம், தேனி மாவட்டம். தொலைபேசி எண் 9498101600. மற்றும் ஒரு முகவரி: சார்பு ஆய்வாளர் வைகை அணை காவல் நிலையம். தொலைபேசி எண் 9894271138. மற்றும் காவல் ஆய்வாளர் ஆண்டிப்பட்டி காவல் வட்டம். தொலைபேசி எண் 9894081712. மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துவது, காணாமல் போன சிறுமியின் பெயர் சு தாரிணிகா, வயது 16, வீரபாண்டி, தேனி மாவட்டம். அங்கமச்ச அடையாளம்: வலது முன்னங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முன்னங்கையில் காயத்தழும்பு. 7:46 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புக்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். காற்றலைகளில் ஸ்டார் திரைப்படத்திற்காக.

நேரம் 7:53, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நாளை காலை 7 மணிக்கு நிறைவான பாடலாக இசைக்கிறது மஜ்னு திரைப்படத்திற்காக பாடல்.

போரூர் திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னைஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள 1வது உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர்

0: நேரம் 8:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை இசைக்கு காத்திருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. 0452 என்பது மதுரையின் முன்னிணைப்பு. 25:30 மற்றும் 25:30 என்ற இரண்டு தொலைபேசி எண்கள் உங்களுக்காகவே காத்துட்டு உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைவில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் யார் இங்க இருந்து வருக? வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நன்றி
0: இணைப்பில் வந்தமைக்கு. பாடலை சிக்கிறது காற்றலைகளில்

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit Samriddh Bharat. Join Indian Navy.

8:08 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டு இருக்கோம். இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். நேரம் 8:08, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக இசைத்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், நேரம் 8:09, நம்ம ஒரு பாடல் கேட்டுடலாம்.

0: 8:12 ஆகாஷ்வாணி மதுரை FM 103.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டிருக்கும் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாய் இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: பழனிசாமி
0: சிவகாசி. நன்றி. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்

8:17 நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலய FM 103.3 MHz ராமேஸ்வரம் FM 100.9 MHz நேர்கள் கேட்டு இணைந்திருப்பது பாட்டு வேணுமா. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக இசைத்துக் கொண்டிருக்கிறது. இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? கோல்டன் ஸ்பாரோ. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. பாடல் இசைக்கிறது ஆகாஷ்வாணியில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 8:22. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது. நேர்களை, நீங்களும் உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க கால் பண்ணுங்க. 0452 என்பது மதுரையின் முன் இணைப்பு. 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போ ஒரு பாடல் தாய் கிழவி திரைப்படத்திற்காக.

8:27 ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கும். அடுத்த நீயர் யார் இங்கிருந்து அப்படின்றத கேட்டுலாம். வருக வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. பாடல் இசைக்கிறது கஷ்டலைகளில்.

0: மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: எட்டு மணி 33 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா கேட்டு இருக்கும் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள், நீங்களும் கலந்து கொண்டு உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்பு, 25 30 170 மற்றும் 25 30 170 என்ற இரண்டு இலக்கெண்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இரண்டு தொலைபேசி எண்கள் ஏதாவது ஒன்றில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போ ஒரு பாடல் ரெட்ரோ திரைப்படத்துக்காக.

0: 8:37 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்கிருந்து?
1: விருதுநகர் மாவட்டம் குன்னூர் முருகேசன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து கர்ணன் படத்துல இருந்து கண்டா வர சொல்லுங்க. அந்த படம்
0: கேட்டலாமா? நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு பாடலை சிக்கிறது காற்றலைகளில்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: 8:43 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரஃபம் 103.3 ராமேஸ்வரம் FM 100.9 MHz. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்துக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? நன்றிமா. இனிப்பில் வந்தமைக்கு உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் இசைக்கிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா? தன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஏடா கூடமாக ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது. அவங்க பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறாங்கள்ல, அதை பார்த்து ரசிக்க வேண்டியது. இப்படி ஒரு சுபாவம் அவருக்கு. ஒரு நாள் அவருடைய மந்திரி ஒருத்தர் அவர்கிட்ட மாட்டினார். அவரை கிட்டத்தில் கூப்பிட்டு, அமைச்சரே, எனக்கு ஒரு சந்தேகம்னார். என்னன்னார் அமைச்சர்? கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். ஆமாம், இருக்கிறார் அப்படின்னாராம் அவர். அவர் என்ன சர்வ வல்லமை படைத்தவரா அப்படின்னாராம். ஆமாம் அரசே, அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. இருந்த இடத்துலேருந்தே கண் சிமிட்டுகிற நேரத்தில் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்த அவனன்றி யாரால் முடியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு சந்தேகம்னாரா ராஜா. என்ன சொல்லுங்கன்னார். நீங்கள் சொல்கிறீங்க அவர் சர்வ வல்லமை படைத்தவர், இருந்த இடத்துலேருந்தே ஏராளமான அற்புதங்களை செய்யக்கூடியவர்னு. அப்படி இருக்கிறப்போ அவர் இருந்த இடத்துலேருந்தே ஒருத்தனுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சுள்ளாமே, மேஜிக் பண்ணுறது மாதிரி. அதை விட்டுட்டு பக்தன் கூப்பிட்டா உடனே ஒரு வாகனத்து மேலே ஏறி ஏன் இங்கே ஓடி வரணும்? அப்படி வர்றதாக புராணம்லாம் சொல்லுதே. அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு விரலை அசைச்சா இங்கே பக்தனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சுடாதா அப்படின்னாராம். அமைச்சர் யோசனை பண்ணி பார்த்துருக்கார். அப்புறம் சொன்னாராம், மன்னா, இந்த கேள்விக்கான பதிலை சமயம் வர்றப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு அவர்கிட்டேருந்து தப்பிச்சார். கொஞ்ச காலம் கழித்து ஒரு நாள் ராஜா வந்து உல்லாச பயணம் புறப்பட்டார். அவருடைய குடும்பம், உறவினர்கள், இன்னும்

0: எல்லாரும் சேர்ந்து போனாங்க. ஒரு பெரிய படகுல ஏறி ஒரு நதியை கடந்து போயிட்டுருக்கிறாங்க. அந்த படகோட ஒரு முனையில் ராஜா உட்காந்து நதியோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு முனையில் அமைச்சர் இளவரசனுக்கு ஏதோ வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கிறார். அந்த படகு நடு ஆற்றுல போயிட்டுருக்குது. அப்போ தொப்புன்னு ஒரு பெரிய சத்தம். அரசே, நம்ம இளவரசர் ஆற்றுல விழுந்துட்டார் அப்படின்னு அலறினார் அமைச்சர். அவ்வளவுதான், உடனே ராஜா குபீர்னு ஆற்றுல பாஞ்சார். மகனை தேட ஆரம்பிச்சுட்டார். அங்கேயும் இங்கேயும் கொஞ்ச நேரம் அல்லாடினார், மகனை காணலை. அதுக்கப்புறம் மந்திரியும் ஆற்றுல குதித்து ராஜா கிட்டே வந்தார். அரசே, இளவரசர் படகுல பத்திரமாக தான் இருக்கிறார், தண்ணியில் விழுந்தது வெறும் கல் தான் அப்படின்னார். ரெண்டு பேரும் ஈர உடையோட படகுக்கு வந்து சேர்ந்தாங்க. ராஜா மந்திரியை கோபமாக பார்த்தார். இது என்ன விளையாட்டுனார். அரசே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விக்கு வந்து பதில் ஒன்று கேட்டீங்க, அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இப்படின்னார். அப்புறம் விளக்கம் கொடுத்தார். அரசே, ஒரு பக்தனுக்கு கஷ்டம்னா இருந்த இடத்துலேருந்தே அதை தீர்த்து வைக்கலாமே கடவுள், ஏன் நேரில் ஓடி வரணும் அப்படின்னு கேட்டீங்க. இப்போ நடந்தது என்ன, இளவரசர் தண்ணியில் விழுந்துட்டார்னதும் நீங்கள் ஊன்னு சொல்லி ஒரு விரலை காட்டினா போதும், உடனே தண்ணியில் குதிக்கிறதுக்கு ஏராளமான காவலர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, இளவரசர் விழுந்துட்டாருன்னதும் அவர் எந்த பக்கம் எந்த திசையில் விழுந்தாருன்னு கூட கேட்காம உடனே தண்ணியில் குதிச்சிங்க, அப்படி உங்களை குதிக்க வச்சது எது? மகன் மேலே உள்ள பாசம், அன்பு, அது மாதிரி தான் கடவுளும் ஓடி வர்றார் அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த ராஜா ஏடா கூடமாக எதுவும் கேள்வி கேட்குறதே இல்லையா, அந்த பழக்கத்தை விட்டுட்டாரான். அதனால் இந்த தகவலை கேட்டு உடனே நீங்களும் கடவுளே கொஞ்சம் இப்படி வந்துட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அவர் வர்றாரா அப்படின்னு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது. இந்த கதையோட கருத்து என்னென்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படிங்கிறது தான். அன்பு வந்து வலிமையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வருது, அதுக்கு நீங்கள் வாழ்த்து செய்தி அனுப்புகிறதுக்கும் நேரில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை? அன்றைக்கு ஒருத்தன் அப்படி தான் வந்தான், கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சுருந்தான். சார், இந்த கல்யாணம் கல்கத்தாவில் நடக்குது, ரொம்ப தூரம்தான், இருந்தாலும் நான் நேரில் போய் கலந்துக்க போகிறேன்னா. மாப்பிள்ளை அவ்வளவு நெருக்கமானவரான்னு? இல்லை சார், மாப்பிள்ளையே நான் தான் அப்படிங்கிறான்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
7: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

8:58 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக இசைத்தது பாட்டு வேணுமா. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் அந்த விடைபெறுவது ரோசி. மீண்டும் கேட்கலாம் பாட்டு வேணுமா நாளை காலை 8:02.

Wadi. Wadi. Wadi. Wadi.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை ஜிலாக
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அன்றாட வாழ்க்கையில் யோகா முறையை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் உகந்ததென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறையினர் வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் மிசாபர்பூரில் நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30ஆம் தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 19ஆம் தேதி ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக

காவலர் கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்தனர். பங்களாதேஷில் தட்டமை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. துள்ளலான பாடல்களோடு உங்க பயணத்துக்கு உற்சாகம் சேர்க்கக்கூடிய நேரமாக இது ட்ரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இந்த நாளில் நீங்க செய்ய போகிற காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியில் இணைவது சூரியகலா.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: இன்னைக்கு ஜூன் 4 வன்முறையினால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான சர்வதேச நாள். குறிப்பா போர்னால உடல் மற்றும் மன ரீதியா பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையினால 2011 இருந்து இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வருது. கேட்டுட்டு இருக்கீங்க ட்ரெட்டம்பிட்ஸ், காத்திருக்க நேரம்ல 9:10 நிமிடத்துல

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஜின்கே பாஸ் கோய் கேரண்டி நீ ஹே, சர்க்கார் குத் உன்கி கேரண்டர் பன் ரஹீ ஹே.
2: பிச்சலி 6 வர்ஷோ மே பிஎம் ஸ்வநிதி யோஜனா கே தஹத் 75 லாக் சே ஜியாதா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கோ 17,800 கரோட் ருபாய் சே அதிக கே லோன் தியே கயே ஹே. சாத் ஹி பியாஜ் சப்சிடி ஆர் டிஜிட்டல் லேன் தேன் பர் கேஷ் பேக் கே ரூப் மே லக்பக் 800 கரோட் ருபாய் கி சஹாயதா பி பிரதான் கி கயி ஹே. ஆஜ் தேஷ் பர் கே ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், ஜின்மே கரீப 46% மஹிலாயே ஹே, அப்னே வியாபார் கோ நயி ஊன்சாயியோ தக் லே ஜா ரஹே ஹே. பிஎம் ஸ்வநிதி கே 6 சால் உத்சாஹ சம்மான் ஸ்வாபிமான்.
3: நேரம் 9:15. ரிட்டன் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற ஒரு அரசு திட்டம், பிஎம் விக்சிட் பாரத் ரோஜ்கர் யோஜனா, வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டம். வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் 2025 ஆகஸ்ட்லேருந்து செயல்பாட்டில் இருக்குது. 2027 ஜூலை வரைக்கும் செல்லுபடியாகக்கூடிய ஒரு திட்டம் இது. இந்த திட்டம் பற்றி இன்னும் நம்ம நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி பண்பலை 103.3 மற்றும் 100.9 அலைவரிசைகளோடு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: கேட்டுட்டு இருக்கோம் ட்ரைட்டம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை 9:24. PMVBRY புதிய வேலைவாய்ப்புகளை ஊக்குவிக்கிறதுக்கான மத்திய அரசின் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக புதியதாக பணியில் சேருகிற ஊழியர்கள், அதாவது முதன்முறையாக PF பதிவு செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் ஊக்கத்தொகை கிடைக்கும். இந்த தொகை வந்து 2 தவணைகளாக வழங்குவாங்க. இந்த திட்டம் மூலமாக வேலை செய்கிற ஊழியர்களுக்கு மட்டுமில்லை, அது அவங்கள வேலைக்கு அமர்த்தின குறிப்பிட்ட நிறுவனத்துக்கும் ஊக்கத்தொகை கிடைக்கும். இதை பற்றிய தகவல்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகளோடு.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
4: पिछले 6 वर्षों में पीएम स्वनिधि योजना के तहत 75 लाख से ज्यादा स्ट्रीट वेंडर्स को 17,800 करोड़ रुपए से अधिक के लोन दिए गए हैं। साथ ही ब्याज सब्सिडी और डिजिटल लेन देन पर कैशबैक के रूप में लगभग 800 करोड़ रुपए की सहायता भी प्रदान की गई है। आज देश भर के स्ट्रीट वेंडर्स, जिनमें करीब 46% महिलाएं हैं, अपने व्यापार को नई ऊंचाइयों तक ले जा रहे हैं। पीएम स्वनिधि के 6 साल, उत्साह, सम्मान, स्वाभिमान।
5: 3 இசை தென்றலாய் செவிக்கு இனிமையாக, மனதிற்கு இதமாக.

0: நம்ம கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா. புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற நிறுவனங்களுக்கும் கூட வந்து ஊக்கத்தொகை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மாதம் ஊக்கத்தொகையாக 3000 ரூபாய் மத்திய அரசிடமிருந்து அவங்க பெற்றுக்கலாம். 2 வருஷம் வரைக்கும் அவங்க இந்த ஊக்கத்தொகையை பெறலாம். இந்த திட்டத்தின் மூலமா பலன் பெறணும் அப்படின்னா PMVBRY EPFO போர்ட்டல்ல பதிவு செய்யலாம். அந்த போர்ட்டல் திரும்ப சொல்றோம், PMVBRY EPFO. இந்த போர்ட்டல் மூலமாக பதிவு செஞ்சு புதிய ஊழியர்கள், அந்த ஊழியர்களை பணியில் அமர்த்துற நிறுவனங்கள் இவங்கெல்லாம் மத்திய அரசினுடைய ஊக்கத்தொகையை பெற்றிருக்கலாம். கேட்டுட்ருக்கும் ட்ரைட்டம் பிட்ஸ் காத்திருக்க நேரம்ல 9:37. இது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் 9:44 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டே இருக்கோம். ட்ரைட்டம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நம்ம வாக்களிக்கும் போது விரல்ல மை வைக்கிறாங்க இல்லையா, அந்த மை எதனால் ஆனது, பல நாள் அழியாமல் இருக்குது இல்லையா, அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்க போகிறோம். வாக்களிக்கும் போது வைக்கப்படுற மை, விரலில் வைக்கப்படுற மையில் சில்வர் நைட்ரேட்டுங்கிற வேதிப்பொருள் இருக்கும். அந்த கெமிக்கல் பார்த்திங்கன்னா நம்ம தோலில் உள்ள கெராட்டின்ற புரதத்தோடு சேர்ந்து ரசாயன மாற்றமாக தான், அந்த ரசாயன மாற்றத்தின் விளைவாக தான் அது அழியாத மாதிரி, பல நாட்களுக்கும் அழியாத மாதிரி மாறிடுது. இந்த மை பாதுகாப்பான ஒன்று தான். கேட்ட தகவலோடு பாடல் கேட்கலாம். கோ திரைப்படத்திலிருந்து.
1: Bonjour, boys and girls. You people look so good tonight. Let's party and hit the spot. As we take it higher, we gonna set the song on fire.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ட்ரைடம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நம்ம வாக்களிக்கும் போது விரலில் வைக்கப்படுற மை மைசூர் பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் லிமிட்டன்ற இந்திய அரசின் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுது. இந்த மை இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் கூட ஏற்றுமதி செய்யப்படுது.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அன்றாட வாழ்க்கையில் யோகா முறையை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் உகந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறையினர் வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 19 தேதி ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள மழை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் அறுந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்த பள்ளிச்சிறுவன் ஒருவன் உயிரிழந்தான். பசு ஒன்றும் உயிரிழந்தது. பங்களாதேஷில் தட்டம்மை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் 10:03, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. என் விருப்பம். இன்னைக்கு என் விருப்பத்தில் நம்ம கேட்க போறது ஜன்னலோர இருக்கை தான். டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்ற பதில் என்ன தெரியுமாங்க? அந்த ஜன்னலோர இருக்கை தான். அதற்கான காரணம் ஏன் தெரியுமா? அது வெறும் இருக்கை மட்டும் கிடையாதுங்க, அது நம்முடைய நினைவுகளின் பொக்கிஷமும் கூட. அப்படிப்பட்ட ஜன்னலோர இருக்கைப்பட்டு தான் இன்னைக்கு நம்ம பேச காத்திருக்கிறோம் என் விருப்பம் நிகழ்ச்சியில்.

நேரம் 10:08 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்ப கானங்கள்ல என் விருப்பத்தில் ஜன்னலோர இயற்கை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பஸ்ல டிராவல் பண்ணாலும் சரிங்க, ட்ரெயின்ல டிராவல் பண்ணாலும் சரி, ஜன்னல் பக்கத்தில் உட்கார்ந்ததும் மனசு கொஞ்சம் அப்படியே லேஸ் ஆகிடும். அதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? வெளியே வேகமாக ஓடும் மரங்கள், பச்சை வயல்வெளிகள், தூரத்தில் தெரியும் மலைகள், இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம அப்படியே கனவுள்ள உலகத்தில் வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம மனசும் எல்லா கவலைகளையுமே மறந்து லேஸ் ஆகிடும்.

நேரம் 10:14 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரஃபம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில். என் விருப்பத்தில் இன்னைக்கு ஜன்னலோர இருக்கை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சில சமயம் அந்த ஜன்னல் வழியாக வரும் காற்று மனதில் இருக்கும் கவலைகளை அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதிலும் மழைக்கால பயணம் என்றால் சொல்லவா வேண்டும். ஜன்னல் கண்ணாடியில் மழை துளிகள் வழிந்தோட காதில் பிடித்த பாடல் ஒலிக்க அந்த சுகமே தனி சுகம். அப்படி ஒரு இனிய பயண நினைவுகளோடு என் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஜன்னலோர இருக்கை அடுத்த பாடல் எங்கள் அண்ணா திரைப்படத்திற்காக.

இன்றைய என் விருப்பம் ஜன்னலோர இருக்கையாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில். ஜன்னலோர இருக்கை, சின்ன வயசில் பஸ்ஸில் ஏறினதும் ஜன்னல் சீட்டுக்காக அண்ணா அக்கா தங்கச்சி அப்படின்னு எல்லாருமே சண்டை போட்டிருப்போம். கண்டிப்பாக இது எல்லாரோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கும், உங்களுக்கு ஸ்டில் இப்போ ஞாபகத்துலேயும் இருக்கும். நான் தான் ஜன்னல் பக்கம் உட்காருவேன் அப்படின்னு அடம் பிடித்த நாட்கள் எல்லாமே. ஆனால் அந்த நாட்கள் எல்லாம் இப்போ திரும்ப வராது, ஆனால் அந்த நினைவுகள் மட்டும் நம்மோடு எப்போதுமே இருக்குங்க.

நேரம் 10:25. ஆகாஷ்வாணி மதுர எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் என் விருப்பத்தில் இன்னைக்கு ஜன்னலோர இருக்கைப்பட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சில பயணங்கள் இடங்களை கடந்து செல்கின்றன, சில பயணங்கள் நினைவுகளை உருவாக்கின்றன. ஆனால் இந்த ஜன்னலோர பயணம் மட்டும் மனதை தொட்டு செல்கிறது. வெளியே ஓடும் காட்சிகளை ரசித்தபடி, உள்ளே ஓடும் நினைவுகளை சுமந்தபடி எத்தனையோ முறை பயணம் செய்திருப்போம். அப்படிப்பட்ட இனிய தருணங்களை இன்றைய ஜன்னலோர இருக்கை நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு நினைவூட்டியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அழகான பயணங்கள் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட பயணத்தில் நிறைய பேர் நம்மோடு வருவாங்கங்க. சிலர் பாதையிலே இறங்கிடுவாங்க, சிலர் கடைசி வரைக்கும் துணையாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஜன்னலோர இயற்கை மட்டும் ஒவ்வொரு பயணத்திலும் நம்மோடு பேசி கொண்டே இருக்கும். சில நேரங்களில் சந்தோஷமாக சிரித்திருக்கிறோம், சில நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் கண்ணீரையும் சிந்தியிருக்கிறோம். அதற்கெல்லாம் அமைதியாக சாட்சியாக இருந்தது அந்த ஜன்னல் தான். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அழகான பயண அனுபவங்கள் நிறைய இருக்கும். அந்த இனிய நினைவுகளை நினைவூட்டிய மகிழ்ச்சி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரோசி. நிறைவான பாடலாக தனி ஒருவன் திரைப்படத்திற்காக.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த நிகழ்ச்சி ஒரு பட பாடல்கள். இன்றைக்கு ஒரு பட பாடல்கள் மின்னலை திரைப்படத்திலிருந்து

0: ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்த நிகழ்ச்சியாக கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில இன்றைக்கு நம்ம பேச போற தலைப்பு குழந்தைகளின் குறும்புகள். குழந்தைகளின் குறும்புகள். குறும்புகள் பற்றி நேர்கள் பேச வரலாம். 25-30-170 அறிமுகங்களும், 25-30-171 அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம். முன்னிணைப்பிற்கு 0452.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: வெண்மை

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியாரூர் உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
2: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் 10:51. அகாஷ்வணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஒருபட பாடல்கள். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில மின்னலைய திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுட்டே இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியாக 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இன்று குழந்தைகளின் குறும்புகள். குழந்தைகளின் குறும்புகள் பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, மகிழ்வான தருணங்களை பகிர்ந்துக்க வரலாம். 25, 30, 170 அறிமுகங்களும், 25, 30, 171 அனைத்து நேர்களும் முன்னிணைப்பிற்கு 0452.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

இன்றைக்கி ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சிக்காக மின்னலை திரைப்படத்திலேருந்து சூப்பரான பாடல்களாக கேட்டு ரசிச்சிங்க. அடுத்த நிகழ்ச்சியாக 11:02 கேட்கலாம் கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் இன்று குழந்தைகளின் குறும்புகள். குறும்புகள் உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகள், அதாவது உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகள்னு இல்லாமல் நீங்கள் ரசித்த குழந்தைகளினுடைய குறும்புகள் பற்றி பகிர்ந்துக்க வரலாம். 25-30-170 அறிமுகங்களும், 25-30-171 அனைத்து நேயர்களும் பங்கேற்கலாம். உன் இணைப்பிற்கு 04-52. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கல்குவாரிகளில் ட்ரோன் உதவியுடன் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச் செயல்களை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டி இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது கண்ணாடி மாளிகை கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சியாக இன்னைக்கு விளம்பரம் இருக்கு. நினைக்கும் போதே மகிழ்ச்சி தரக்கூடியவங்க அப்படின்னா மழலைகளை சொல்லலாம், குறிப்பாக அந்த அரும்புகளுடைய குறும்புகள். இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் வேற, இத்தனை நாள் இந்த 1.5 மாதமாக பிள்ளைங்க பயங்கரமாக குறும்புகள் சேட்டைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. எப்படா ஸ்கூலுக்கு அனுப்போம் அப்படின்னு காத்திருந்தவங்க கூட இன்றைக்கி பள்ளிக்கு அனுப்பிட்டு வீட்டில் ஒரு வெறுமையை உணர்ந்திருப்பாங்க. அவங்களோட குறும்புகளும் சேட்டைகளாலும் தான் வீடு முழுக்க அந்த நினைவுகள் நிரம்பி இருக்கும். அனுப்பிட்டு இன்றைக்கி ஒரு வெறுமையை உணர்ந்துட்டு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முதன்முறையாக பள்ளி சேர்க்கிற பெற்றவர்கள், அந்த வீட்டில் உள்ள பெரியவங்களை சொல்லவே வேணாம், முதன்முறையாக ப்ரீகேஜியோ எல்கேஜியோ சேர்த்துட்டு இத்தனை நாள் அந்த பிள்ளைங்க பண்ண குறும்புகளை நினச்சிட்டு ஒரு வெறுமையோடு கூட அமர்ந்திருக்கலாம். அப்படி அவங்களுடைய சேட்டைகளும் சரி குறும்புகளும் சரி நீங்காத இடம் பிடிச்சிருக்கும். ஏன் இப்போது பேரன் பேத்தி எடுத்தவங்க, கொள்ளு பேரன் பேத்தி எடுத்தவங்களை கூட கேட்டாலும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட குழந்தைகள் செய்த குறும்புகளை இப்போ கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பசுமரத்தானியாக மனதில் நிறைஞ்சு இருக்கும். நீங்கள் அனுபவித்த அந்த மகிழ்ச்சியை உங்களோட வச்சுக்காமல் எங்ககிட்டையும் வந்து பகிர்ந்துக்கோங்க. மகிழ்ச்சி பகிர்ந்துக்கும் பொழுது ரெட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வாருங்கள் குழந்தைகளின் குறும்புகள் பற்றி பகிர்ந்துக்கலாம். 25, 30, 170 அறிமுகங்களும், 25, 30, 171 அனைத்து நேர்களும் முன்னிணைப்பிற்கு 0452 நேர்களை சந்திக்கலாம். அதற்கு முன் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: குழந்தைகளின் குறும்புகள் பற்றி பேச காத்திருக்கும் முதல் நேரம் அழைக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கோன் பேசுறேன். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: அந்த குட்டி குழந்தைகள் இருக்க வீடே பாத்தீங்கம்மா, தெய்வ கடாட்சிமா, கல கல கலன்னு இருக்குங்கம்மா.
0: ஆமாங்க ஐயா.
2: எனக்கு பேத்தி கவினா என் பேருங்கம்மா.
0: ம்,
2: அதனா ஏதாவது அவ அம்மா ஏதாவது சொல்லட்டும்னா அப்படிங்க நேரா குடு குடு தாத்தா வந்து, தாத்தா அம்மா வந்துட்டாங்க இந்த மாதிரி புகார் கொடுங்க. குடும்பமா இருக்கனாலமா இந்த பிள்ளைகளை யாராவது தப்புனா தாத்தாட்டிய பாட்டிட்டு வந்து அரவணிச்சுட்டு அந்த கூட்டு குடும்பங்கிறது
0: சந்தோஷமானது.
2: இப்பவே நல்லா படிக்குமா, 2 வயசு இடது கை பழக்கம், இப்பயே நல்லா படம் வரைய படிக்க நல்லா இருக்குமா. நம்ம தாய் தந்தை எப்படி முன்னோடியா போறோமோ அதே மாதிரி குழந்தைகள் நல்லா முன்னோடி
0: அவங்க இடது கை பழக்க முடியவங்க.
2: குழந்தை
0: போல விளையாடும் போது நம்ம மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் அது எல்லாம் மறந்து போயிரும் இல்லையா. நன்றி, நன்றிங்கய்யா, ரொம்ப அருமையா பகிர்ந்துகிட்டாங்க. குழந்தைகளின் குறும்புகள் பற்றி கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில பேசிட்டே இருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒரு வீட்டுல குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னாலே அந்த வீட்டுக்கு மட்டும் மகிழ்ச்சியா அப்படின்னு கிடையாது, அதை சார்ந்த மற்றவர்கள் உறவினர்களாகட்டும், ஏன் அந்த தெருவே வந்து மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரசித்த குழந்தை எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை பற்றி நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம் நேர்களே. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் அடுத்த நேர் காத்திருக்காங்க, பேசலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: நான் மதுரை ஜீவன் சுந்தரபாண்டி பேசுறேன்.
0: சுந்தரபாண்டி?
3: ஆமா ஆமா.
0: எந்த பகுதியில இருந்து பேசுறீங்க மதுரையில?
3: மதுரை, மதுரை நம்ம இருக்கு மேம், இந்திரா காலேஜ்.
0: ஆ சரிங்கய்யா, சொல்லுங்க.
3: என் பேரம்மா. ஆறு மாசம் அந்த சொட்டு மருந்து ஊத்த போனோம்.
0: என்னங்கய்யா, எங்க
3: சொட்டு மருந்து ஊத்த போனோம்? சொட்டு மருந்து வாய் சொட்டு மருந்து ஊத்த போனா அப்ப டாக்டர் சொன்னாங்க, தம்பி இது அவுத்துருங்க, சட்டை அவுத்துற சட்டை அவுத்துருங்கன்னாங்க. அவுத்துட்டு அந்த சட்டை மாதிரி இருக்கும், அதுல இடை போட்டாங்க.
0: சரி,
3: இடை போட்டா கால்மலை கவுத்துக்கு போட்டு கைய

0: வச்சு பெரிய பெரிய மனுஷன் மாதிரி 6 மாசம் ஆகுது. டாக்டர் அம்மாக்கு ரொம்ப ரொம்ப பொறுக்கல, அவங்களே எல்லாம் முத்தாங்க கட்டி பிடிச்சி
1: அந்த அளவுக்கு ரசிச்சிருக்காங்க. 6 மாத குழந்தை,
0: 6 மாசம் குழந்தை, அது பிறந்த மனித பிறந்த மனித மேலையோட. ஆமா, அது எனக்கு இன்னும் கணக்குள்ள இருக்கு. மக வந்து அத கேமரா எடுத்து வச்சிருச்சு.
1: சரி சரி,
0: அது என்ன எனக்கு என்ன அப்படி இருக்கு. அவருக்கு வந்து வயசு 14 வயசு ஆகுது.
1: அதனால பாருங்களே, மறக்க முடியல, இது எப்பவுமே மறக்க முடியாது. ஞாபகம் வச்சுட்டே இருப்பீங்க இல்லையா? ஆமா, நன்றிங்க. எத்தனையோ பெரியவங்களுக்கு இப்படிதான், தான் வந்து எத்தனையோ பரிசுகள் வாங்கியிருந்தாலும் அதை விட அவங்க பிள்ளைக பேர பிள்ளைங்க மற்ற குழந்தைகள் பண்ண இந்த மாதிரியான குறும்பு நினைவுகள் வந்து அதை பெருமையா சொல்லுவாங்க. மற்ற விஷயங்களை விட இதை ரொம்பவே பெருமையா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆள் மனதில் அவங்களுக்கு பதிஞ்சிருக்கும், மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் உடங்கியார் ரோடு உழவர் சந்தை அருகே ராஜபாளையம்.
1: குழந்தைகளின் குறும்புகள் பற்றி நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்துட்டே இருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டே இருக்காங்க. இன்றைக்கு கண்ணாடி மாளிகையில் நேயர்கள் பங்கேற்க 25, 30, 170 அறிமுகங்களும், 25, 30, 171 அனைத்து நேயர்களும் பங்கு பெறலாம். முன்னிணைப்பிற்கு 0452 தொடர்ந்து பேச காத்திருக்கவங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா.
2: சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் பேரம்பேச்சி எல்லாம் எடுத்திருக்கேன். இப்ப மையம் பிள்ளைய பேரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு சொன்னோடனே குட்டி போக சொல்லும்போது தாத்தா அந்த டூ வீலர் தொடச்சிட்டு தான் வருவார், தொடச்சிட்டு வரக்குள்ள விடுஞ்சிரும் வந்து எங்களை வந்து ஒரு இது பண்ணுவோம்.
1: அதான் பாருங்களேன், மற்றவங்க குறை சொன்னாலும் டீ சுருக்கணும், ஆனா குழந்தைங்க எவ்வளவு குறை சொன்னாலும் ரசிச்சுக்கிட்டே இருப்போம்.
2: அந்த சொல்லும் போது ஒரு சிரிப்பு வரும். அந்த தோட கொண்டு போய் அந்த ஸ்கூல்ல விட்டவொடனே சரிங்க சொல்லி அந்த மாதிரி நடந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. நேயர்கள்லாம் அவங்க கருத்துக்களை ரொம்பவே அழகா பகிர்ந்துட்டே இருக்காங்க. குழந்தைகளின் குறும்புகள் பற்றி பேசிட்டே இருக்கோம் இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில. நேரம் 11:11.

0: குழந்தைகளின் குறும்புகள் பற்றி பேச காத்திருக்காங்க. அடுத்த நேர் வருக. வணக்கம்
1: மேடம், நான் பத்மாவதி பேசுறேன். மேடம்
0: பத்மாவதி, எங்க இருந்துமா பேசுறீங்க? சொல்லுங்கம்மா.
1: என் பையன் ஸ்கூலுக்கு போகும்போது அவன் இன்டர்வல் போயிட்ட 11 மணிக்கு வீட்டுக்கு வருவான் மேடம். ஏன்டா வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா, ஏதாவது ஒரு சாப்பிட்டு சொல்லிட்டு வந்துருவான். வந்து நாங்க அங்கிட்டு அவங்க அப்பாவை வெளியில அப்ப போக வச்சுட்டு டிவி ஸ்கோர் ரெண்டா போனாப்பதான் மேடம் படிப்பான். அப்பயே வந்துட்டு ரேடியோ டிவியை சத்தமில்லாம போட்டு டிவி ஸ்கோர் பார்த்துட்டு போய் அங்க போய் பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லிட்டு
0: இருப்பான். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கலையே?
1: ஆமா மேடம்.
0: அப்பதான் திக்கி திணறி ஏதோ கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க வார்த்தைகளை கோர்த்து, அப்பயே போய் ஸ்கோர் சொல்லுவாங்களா? ஆர்வம் எப்படி இருக்கு இந்த விளையாட்டுல?
1: ஞாயிற்றுக்கிழமை
0: என்னங்க?
1: அடுத்த வருஷம் தான் போவா. அவ அப்பா

0: ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தா அவ அப்பா கண்டுக்காம இருந்தாரு. அப்பா நான் எத்தனை தடவை சொல்றேன் உனக்கு என்ன காது கேட்காதா
1: நீங்க சொல்றது சரியான விஷயம். குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க பேசுறத கவனிக்க மாட்டாங்க. ஏதோ குழந்தை விளையாட்டுத்தனமா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களையும் கவனிக்கணும். கவனிக்காம விட்டு குழந்தைங்க அப்ப சுத்தி சுத்தி வருவாங்க, நம்மளையே சுத்தி சில சமயம் எரிச்ச கூட படுவாங்க. இப்ப இருந்தே அவங்களோட ரொம்ப ஒன்றிணைப்பா இருந்தோம்னா அவங்க வளர்ந்து ஒரு டீனேஜ் பருவம் வரும்போது கூட எல்லாமே பகிர்ந்துப்பாங்க. பெற்றவங்ககிட்ட என்ன கஷ்டம்னாலும் பகிர்ந்துக்க முன் வருவாங்க. அதுக்கு வந்து குழந்தையிலேயே ஒரு அடித்தளம் இடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தளம் இடணும். இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் குழந்தைகளின் குறும்புகள் பற்றி பேசிட்டே இருக்கோம். நேரம் 11:14.

0: அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் தேனி மாவட்டம் பெரிய குளத்துல இருந்து நாகலட்சுமி கொண்டிருக்கிறேங்கம்மா.
0: சொல்லுங்க சொல்லுங்கம்மா.
1: எனக்கு ஒரு பேச்சு இருக்காங்கம்மா. அவங்க அந்த பழைய அந்த மதுரையில இருந்துட்டு நாங்க வாங்கிட்டு வந்தோம் அந்த மர ஜாமா அந்த குச்சி ஜாமா, அதை வச்சு விளையாடுவாங்கம்மா.
0: முதல்ல நீங்க இந்த மர ஜாமான் வாங்கி கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, விளையாடுறதுக்கு. அதுக்கே உங்களுக்கு பாராட்டு சொல்லணும். இப்பெல்லாம் அது பார்க்கவே முடியறது இல்ல. சரிங்கம்மா.
1: பாப்பாவுக்கு அதே மாதிரி ஏச்ச வீட்டுல ஒரு குட்டி பையன் இருக்கு அம்மா, ஜஸ்வந்தன் பேரு. அவன் அதே மாதிரி ஆச்சி ஆச்சின்ட்டு நம்ம வந்து ஏச்ச வீட்டுலதால ஓடியாந்துரு எங்க வீட்டுக்கு.
0: சரி
1: ஆச்சி அது ஆச்சி இது ஆச்சி அவங்க அம்மா என்ன சொல்ல இங்க ஓடியாந்துரு ஆச்சி அம்மா அடிச்சு ஆச்சி
0: அப்படின்னு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு.
1: பேத்தியலோட சேர்ந்து விளையாடியா? பேத்தியலோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கியா?
0: அனுபவங்களா போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டாங்களா இல்ல குட்டி குழந்தைங்களா?
1: எங்க பேச்சுக்கு இப்பதான் 2 வயசு.
0: அப்படியா, மிஸ் பண்ணுவாங்க உங்க பேத்தி
1: அவங்களை?
0: சரி, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. மகிழ்ச்சியான தருணங்களை நேயர்கள் பகிர்ந்துட்டே இருக்காங்க. அதற்கு முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: குட்டி அரும்புகளுடைய குறும்புகளை ரசித்தத நேயர்கள் அந்த மகிழ்வை அந்த மகிழ்வான தருணங்களை உணர்வு பூர்வமாக பகிர்ந்துட்டே இருக்காங்க. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் குழந்தைகளின் குறும்புகள் தொடர்ந்து பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம். ஒரே போட்டிதான்.
4: அவங்களுக்குள்ள ஒரு கட்டுமதியா இருக்கும், பார்க்க ரசிக்கத்தக்க இருக்கும். நன்றி, வணக்கம்மா.
0: ஒரு சின்ன விஷயம் ஷார்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா, அதாவது இது கேக்குறவங்களுக்கு இது என்னடா ஒரு சின்ன சாதாரண விஷயமா இருக்கும், ஆனா அங்க அவங்க உணர்ந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியுது எவ்வளவு மகிழ்ச்சியை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு பாடல் கேட்டலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது கண்ணாடி மாளிகை.

0: குழந்தைகளின் குறும்புகள் தந்த மகிழ்வோடு கேட்டு ரசிப்பது கண்ணாடி மாளிகை. நேயர்களின் கருத்து பகிர்விற்கு அழைக்கலாம். 25 30 170 அறிமுகங்களும், 25 30 171 அனைத்து நேயர்களும் முன்னிணைப்பிற்கு 0452. தொடர்ந்து பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: மேடம், தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்வது மணிமாறன் மேடம்.
0: சொல்லுங்கய்யா.
1: மேடம், இப்போ என் பேத்தி இருக்கா, மகவழி பேத்தி, இன்னைக்குதான் அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. அந்த யூனிஃபார்ம் போட்டு வீடியோ கால்ல காமிச்சா எங்களுக்கு.
0: இன்னைக்கு தாங்க போயிருக்காங்க.
1: போயிருக்கா. காமிச்சு, தாத்தா நான் போய்

0: எப்படி இருந்துச்சு முதன்முறையா ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம், ஷூ, கையில லஞ்ச் பேக் எல்லாம் வச்சுட்டு கிளம்பையில
1: அப்படியே அம்மாவ பாக்குறா என்னைய பாக்குறாங்க, நான் அப்படியே ஆகாயத்துல பறக்குற மாதிரி. அப்புறம் இப்போ ரீசெண்டா என் பேரன் ஒருத்த மகமலி பேரன், அவன் சென்னையில இருக்கான், அவனுக்கு 6 மாசம் தான் ஆகுது. அவனை ஒரு வாட்டர் டேப்ல வச்சு, ஒரு டப்பால வச்சு, வாட்டர் டேப்ல டப்ல வச்சு அவங்க அப்படியே தண்ணிய போட்டு அப்படியே அடிக்கிறான், ரெண்டு கையும் வச்சு மேல கிளிப்பான். அது தண்ணி எல்லாம் அவன் மேல பறக்குது, அந்த தண்ணி எல்லாம் தெரிக்குது. பாக்குறப்ப அத வீடியோ எடுத்து அனுப்பிச்சு போட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா,
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
1: ஆமா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா. அது 6 மாசம் குழந்தை தண்ணில உட்கார்ந்துட்டு
0: எதிர்பார்க்கல
1: பாத்துட்டு தண்ணி தெரிக்குதான். அப்படி மேலங்களையும் அவங்க சுத்தி இருக்கிற ஆளுகளை பாக்கலாம், அவங்க அம்மா, அவங்க ஆச்சி, அவங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் எல்லாரும் கும்மாளம்
0: போடுதுங்க.
1: சந்தோஷம்,
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, நேர்ல வந்து நம்மளால தினமும் வந்து ரசிக்க முடியல, இப்ப தூரமாயி போயிருச்சு இல்லையா எல்லா உறவுகளும்.
1: நன்றி.
0: இவங்க ரொம்ப அழகா உணர்ச்சி பூர்வமா பகிர்ந்துகிட்டாங்க. இப்போ நிறைய தாத்தா பாட்டிகள் அப்படிதான் இருக்காங்க. இப்ப பாத்தீங்களா, ஒரு சின்ன சின்ன கண்ண சேவ, கைய சேவ கூட எவ்வளவு ரசிச்சாங்க நிறைய தாத்தா பாட்டி. இப்ப போன்ல உட்காந்து பழைய வீடியோவை எடுத்து எடுத்து பாத்துட்டே இருப்பாங்க. அவங்க அந்த குழந்தையோட அம்மா அப்பாக்கு கூட தெரியாது இந்த அளவுக்கு இப்படி ஒரு நுணுக்கமான விஷயங்கள். ஆனா அவங்களோட தாத்தா பாட்டி இருக்கவங்க தான் ரொம்ப நுணுக்கமா, குழந்தை இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சுன்னு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து ரொம்ப ரசிப்பாங்க. இந்த ரசிப்பெல்லாம் தொடர்ந்து நம்ம கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
0: அரும்புகளின் குறும்புகளாக குழந்தைகளின் குறும்புகள் என்ற தலைப்போடு வளம் வந்துட்டு இருக்கு கண்ணாடி மாளிகை. நேயர்கள் பங்கேற்க 25 30 170 அறிமுகங்களும், 25 30 171 அனைத்து நேயர்களும் முன்னிணைப்பிற்கு 0452 தொடர்ந்து பேச காத்திருக்கும் அழைப்பாளர். வணக்கம். சொல்லுங்கம்மா.
3: அனுப்பிவிட்டாச்சு,
0: ஒரு வெறுமையா இருக்கா?
3: ஆமாமா, வெறிச்சல் நடக்குது, அப்படியே எப்படியோ இருக்கு. அது இருந்துட்டு கலகலன்னு நல்லா இருந்துச்சு. போகவும் வெறியும்.
0: உங்களுக்கு ஒரு பாக்கியம், உங்க பேர பேத்திகளை பக்கத்திலேயே வச்சிருக்கீங்களா?
3: ஆமா, இந்த பேரங்க ரெண்டு பையங்க என் கையில இருக்காங்க. பேச்சு கோயம்புத்தூர் போயிட்டு இப்ப எல்லாம் லீவு முடிஞ்சு எல்லாம் பேச்சு பேசுங்க. எப்ப அந்த லீவுல வந்து பேஸ்ட் இருப்பாருங்க, அந்த பேஸ்ட வந்து அப்படியே ஒரு டப்பால போட்டு அப்படியும் தலைக்கி வச்சிருப்பான். இந்த சாய்ஸ்ரி வந்து இல்லாத குரங்கு சட்டை எல்லாம் பண்ணுவாருமா, அதை அவர் பொண்ணு சாய்ஸ்ரீ அந்த பேஸ்ட் எல்லாம் கலக்கி வச்சிருவான். அந்த டெட்டால், இந்த கைகள் ஒரு இடத்துல டெட்டால் வச்சிருந்தா அதை அப்படின்னு கொட்டி எடுத்துட்டு.
0: வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொருளும் சுவர்களும் சரி, அவங்களுடைய நினைவுகளை சொல்லிட்டே இருக்கும்.
3: பத்திரப்படுத்தி
0: வச்சிருக்கீங்களா?
3: அந்த பேப்பர் பத்திரமா வச்சிருக்கோம், அந்த படத்துக்கு எனக்கு பத்திரமா வச்சிருக்கேன். என் படத்துல நல்லா பெரிய குண்டைய போட்டு தலையில கொண்டு உருண்டை கணை போட்டுட்டு நல்லா
0: வச்சிருக்கேன்.
3: அப்படியாடி இருக்கேன் அப்படின்னா ஆச்சி அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன். செவத்துலா வச்சிருவாமா? செவத்துல செவத்துல சீக்காதமா?
0: நீங்க கண்டிக்க கண்டிப்பீங்களா?
3: என்னப்பமா கண்டிக்கிறேன், அதுக்குதான் ரொம்ப சேட்டை பண்ணுங்க. நான் கண்டிக்கவே மாட்டேன், நல்லா அது இஷ்டத்துக்கு நல்லா விளையாட விட்டுருவேன். நல்ல பென்சில வச்சு செவர் புள்ள எழுதி எழுதி வச்சிருப்பாங்க.
0: ஆனா அதுவும் ஒரு அழகுதான், என்னதான் சுவர்ல கிறுக்குனாலும் அதையும் ஒரு அழகாத்தான் தெரியும் நமக்கு இல்லையா? நன்றி நன்றி. இந்த மாதிரி ஒவ்வொரு நேருக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கும், சொல்லிட்டே போகலாம் அப்படின்ட்டு தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன் ஒரு சிறிய

0: சிதம்பர இடைவேளை.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
0: கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பேச காத்துட்டு இருக்க அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். 11:29 வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஐயா, உங்க பேரை சொல்லுங்க முதல்ல.
2: முத்து கல்யாணி.
0: முத்து கல்யாணி, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா.
2: வந்து ஒரு மாற்றுத்திறனாளி.
0: சொல்லுங்க ஐயா.
2: பார்வையற்றவர். என் பேரனை தூக்கி மடியில வச்சு
0: என்னங்க ஐயா?
2: என் பேரனை தூக்கி மடியில வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன்.
0: சரி.
2: உங்க
0: பேர் என்ன? கூட்டிட்டு போறாங்களா 4 வயசு குழந்தை? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா உங்களுக்கு? பாம்பே போயிட்டாங்களா? ஆமா, இல்ல, வருத்தமா தான் இருக்கும். சரிங்க, நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்களா தொடர்ந்து? தொடர்ந்து கேளுங்கய்யா, நிகழ்ச்சிகளில் பங்கேறுங்க. நன்றி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்று பேசினதுக்கு நமது பண்பலையின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறோம்.
2: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி ஐயா.

0: அடுத்த நேர் இணைப்புல காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்மா, சொல்லுங்க.
1: அதாவது குழந்தைகளை பத்தி தான் கேக்குறீங்க, குழந்தைகள் குடும்பங்களை பத்தி.
0: நீங்க மற்ற நாள்லயே வந்து பெரும்பாலும் வந்து குழந்தைகளை பத்தி பேசுவீங்க, எந்த தலைப்பா இருந்தாலும். இன்னைக்கு குழந்தைகளை பத்தியே கொடுத்துருக்கோம், சொல்லுங்க.
1: குழந்தைகளை பத்தி சொல்ல கேட்க இது நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்க வீட்டு குழந்தைகள்லாம் என்ன செய்வாங்க, ஒரு எறும்பை கூட நசுக்கிறதுக்கு நசுக்க மாட்டாங்க. காரணம் நாங்க சொல்லி கொடுத்த வழி. அவ சொன்னா எறும்பு நம்ம ஃப்ரெண்டு எறும்பு, கூடாது. அது குட்டி எறும்பா இருந்தா அம்மாவை தேடி போகும், அம்மா காண காணான்னு தேடும்ல அது கொண்டுக்குள்ள. அது குட்டி எறும்புனா அம்மாவை தேடி போகும், அம்மா எறும்புனா குழந்தைய தேடி போகும். அப்போ நம்ம நசுக்கிட்டோம்னா அவங்க தேடி அலைஞ்சு அழுவாங்கல்ல, நம்ம அம்மா மாதிரி தானே அதுன்னு சொல்லும் போது எனக்கு இருந்த
0: ஆமா, குழந்தைகளுடைய மனது பாருங்களேன், தூய்மையான மனது, புனிதமானவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாம் யோசிச்சிருப்போமா, இந்த குட்டி உயிருக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், அம்மா இருக்கும், குழந்தை இருக்கும் சொல்லி குழந்தைங்க யோசிப்பாங்க.
1: குழந்தைக்கு தெரியுது பாருங்க. அப்ப சொல்லி கொடுக்குற வழி நான் இந்த எறும்பு நசுக்க கூடாதுப்பா, அது உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். இந்த பூச்சிகளை நசுக்க கூடாது, இந்த வர்ற வண்ணத்து பூச்சிகளை நம்ம குடிக்க கூடாது. அந்த வண்ணத்து பூச்சிகளை பிடிக்கும் போது அந்த சட்டை நம்ம கையில ஒட்டுச்சுன்னா அதால பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி வளர்க்கும் போது அதுங்க வந்து அந்த ஜீவகாருண்யம் ஏற்பட்டுருது அந்த குழந்தைகளுக்கு. அப்ப அந்த என்ன செய்யுங்க, வெளியுமே எந்த தவறுமே நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து எந்த உயிருக்குமே ஊறுபாடு விளைவிக்க கூடாதுன்னு ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டுருது. அப்ப இந்த குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகளா இந்த பூமிக்கு ஒரு நல்ல

0: தெய்வீகமான குழந்தைகளா உருவாயிருக்கு.
1: உருவாக்கலாம்.
0: அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து அவங்க, அதாவது நம்ம கல்விய அப்ப அவங்க பணிவு அந்த மரியாதை மனித நேய ஜீவகாருண்யம் ஏற்படுறப்போ அவங்க வளர வளர அது மேல மேல அவங்கள்ட்ட வளர்ந்துகிட்டே போகுது. அது நாள் வந்து சிறப்பான ஒரு சமுதாயமா சிறப்பான ஒரு மனிதர்கள் இருக்கும் போது மாறுதுங்கம்மா.
1: எல்லாரும்
0: சொல்லிக் கொடுக்குறோம், அதனால நன்மை பெறாங்கம்மா.
1: மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சிமா, அருமையா பகிர்ந்துகிட்டீங்க. தொடர்ந்து நேர்களை சந்திக்கிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடனடியாக உழவர் சந்தை அருகே ராஜபாளையம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 குழந்தைகளின் குறும்புகளாக இன்றைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சியா கேட்டுட்டே இருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா.
1: குழந்தைகளின் குறும்புகள், அதாவது குழந்தைங்க, இப்ப எனக்கு வந்து 4-6 பேர் குழந்தைங்கம்மா.
0: மகிழ்ச்சியா இருக்கும் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இல்ல அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து நேர்கள்ட்ட பேசலாம். இது கண்ணாடி மாளிகை.

0: கண்ணாடி மாளிகை கேட்டுட்டே இருக்கும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நம் வீட்டை செல்ல குழந்தைகள் மழலைகளினுடைய குறும்புகளாகத்தான் இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நேர்கள் அவங்களுடைய உணர்வுகளை அழகா வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் யார், இங்கிருந்து கேட்போம். வணக்கம். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. குழந்தைகளின் குறும்புகள் பத்தி சொல்லுங்க.
1: குழந்தைகளின் குறும்புத்தனத்தோடு பேச வந்திருக்கும் சூரியகலா அவர்களுக்கு வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்கய்யா.
1: 3 அப்ளிகேஷன் பாடல ஒரு வரியில மட்டும் சொல்லி
0: முடிச்சிடுறேன்.
1: நம்ம குழந்தைகளை வீட்டுல தான் பாப்போம், ஆனா திரைப்படத்திலையும் குழந்தைகள் செய்யற குறும்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. 3 அப்ளிகேஷன் மட்டும் சொல்றேம்மா.
0: சொல்லுங்க.
1: இன்னைக்கு பள்ளிக்கூடம் திறந்ததுனால இனி ஒரு சுதந்திரம் படுத்துறேம்மா. பள்ளிக்கூடம் போகாம பாடத்தை படிக்காம பரிச்சை எழுதாம நாங்க பாஸ் ஆக வேணும் பிள்ளையாரையும் சின்ன பிள்ளையே அப்படி ஒரு அப்ளிகேஷன் போடுது. இருமலர்கள் படத்துல ஓடி பிடித்து விளையாடு எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும்னு சொல்லி போட்டு கதாநாயகனுக்கு.
0: சரி ஐயா, உங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம்.
1: அதை சொல்றேன், அதை இப்ப சொல்றேம்மா. நாங்க குழந்தை என் மகன் பாஸ்கர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது மேடம்,

0: அந்த சைபால்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா?
1: சொல்லுங்க.
0: அப்ப சைபால் சைபால் சொல்றது பதில் வேற மாதிரியா
1: சொல்லிட்டாங்க. சரிங்கய்யா, வேற ஏதாவது அனுபவங்கள் சொல்றீங்களா? சரி, நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு. 11:43 தொடர்ந்து நேர்கள்ட பேசலாம். அதற்கு முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதிய மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: கண்ணாடி மாளிகை குழந்தைகளின் குறும்புகளாக பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் 11:46 வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். இணைப்பில் காத்திருந்தாங்க, ஏனோ தெரியல, பேச தயக்கப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேர்கள் 25:30, 170 அறிமுகங்களும் 25:30, 171 அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம். உன் இணைப்பிற்கு 0452.

கண்ணாடி மாளிகை குழந்தைகளின் குறும்புகளாக நேர்களின் மன உணர்வுகளை அழகாக எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க நிகழ்ச்சியில். 25 30 170 அறிமுக நேர்களை அழைக்கலாம். 25 30 171 அனைத்து நேர்களும்

0: வைக்கலாம், உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். முன் இணைப்பிற்கு 0452 தொடர்ந்து பேச வரும் நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: ரவி, ராமேஸ்வரத்துல இருந்து ரவி பேசுறேன்.
0: ரவி ஐயா சொல்லுங்க.
1: சில சுட்டி குழந்தைகளோட விளையாட்டுகள் கூட விவரத்துல முடிஞ்சிருமா? அதனால நம்ம கொஞ்சம் கவனமா தான் அந்த பிள்ளைகளுக்கு விளையாட்ட சொல்லி கொடுக்கணும். ஒரு ஐயா வந்து சொன்னாரு, நான் தண்ணி தொட்டியில வச்சு எங்க குழந்தைய வச்சு விளையாடுவோம், அது சிரிச்சு மயிலும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் எங்க பேச்சு, ஒரு பேச்சு இருந்தார். ஏன்னா கடையில ஆள் இல்லாத நேரம், கடைக்கு போயிட்டாங்க அவங்க, ஆள் இல்லாத நேரத்துல அந்த பொண்ணு அந்த துவைக்கிற கல்லு மேல ஏறி அந்த தொட்டிக்குள்ள விழுந்து இறந்து போச்சு. அதாவது
0: ஒரு நொடி கவனக்குறைவு கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்.
1: குழந்தைகள்தானே
0: மிகப்பெரிய செல்வம். எத்தனை பணம் கொடுத்தாலும் ஈடாகாத செல்வங்கள் மழலை செல்வங்கள் தான் இல்லையா? நன்றி, நன்றிங்க ஐயா. பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த நேர் வந்து முன் வச்சிருக்காங்க. நிச்சயமா குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வர வரைக்கும் எத்தனை தடவை தான் நம்ம சொன்னாலும் சில விஷயங்கள் வந்து அவங்க மனசுல நிக்காது. விளையாட்டு பிள்ளைங்க, அவங்க அந்த நேரத்துல குறும்புத்தனமா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம தான், பெரியவங்க பெற்றவங்க தான் எல்லா நேரமும் கண்ணும் கருத்துமா பார்த்துட்டே தான் இருக்கணும். வேற வழியே இல்லை. இவங்க சொன்ன மாதிரி ஒரு நிமிட கவனக்குறைவு கூட பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். குழந்தைகளின் குறும்புகள் பற்றி நேர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய குழந்தைகள், குறிப்பா பேர குழந்தைகள் பத்தி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட தங்களுடைய பிள்ளைகள்னால இன்பம் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா பேர குழந்தைகள்னால பேரின்பமே அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்னுடைய பேர குழந்தைகள் பத்தி தான் நிறைய நேர்கள் சொல்லியிருந்தாங்க. கடைசி நேர் பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்தி அழுத்தமா ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தங்களுடைய மன உணர்வுகளை பகிர்ந்துகிட்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சூரியகலா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிநேகிதியே, சிநேகிதிகளின் விருப்ப பாடல்களா இசைக்கு காத்திருக்கிறது சிநேகிதியே. நீங்களும் உங்க மனசுக்கு படுத்த பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே உங்களுடைய மொபைல் எடுங்க, டயல் பண்ணுங்க. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைமா பேச போறேன் அப்படின்றவங்க வரலாம் 25 30 170, மற்ற அனைத்து நேர்களும் வரலாம் 25 30 170 1 என்ற எண்ணில். காத்திருக்கக்கூடிய முதல் சிநேகிதி யார், இங்க இருந்து வருக? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார், இங்க இருந்து?
3: திருநகர் மெகராஜ் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? நல்லமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
3: நம் நாடு மேடம், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு.
2: சரி, கேட்டலாமா பாடல்?
3: நன்றி.
2: இணைப்பில் வந்தமைக்கு உங்களுக்கும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் பாடலை சிக்கிறது காற்றலைகளில்.

0: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சிநேகிதிகளின் விருப்ப கானங்களாய் சிநேகிதியே. இனி உலகத்திற்கக்கூடிய சிநேகிதி அடுத்து யார் இங்கிருந்து என்ன பாடல் கேட்க வந்திருக்காங்கன்றதை கேட்டுடலாம். வருக வணக்கம்.
1: அன்பாக உரையாடும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
0: செல்வது
1: மேட்டூர் வட்டம் ஐம்பதூர்ல இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்மா.
0: சொல்லுங்க கலைச்செல்வி, என்ன பாடல் கேட்கலாம் விருப்ப பாடல்கா?
1: படம் பேன் சிந்திரை வானம். பாடல் எழுதாத பாடல் ஒன்று, தழுவாத பாவை என்று. இந்த பாடல் அற்புதமா இருக்குங்கம்மா, அனைவருக்காகவும்மா.
0: கண்டிப்பா ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
1: நன்றிங்கம்மா.
0: பாடல் இசைக்கிறது உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: கேக்கும் திசையில மின்னிசைச்சாரலைசுகிறதா ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஸ்நேகிதியே. இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
2: சகுந்தலா, ஜெயந்திபுரம் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்துல அண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுவே, அந்த பாடல் மேடம்.
1: சரி, அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
2: படித்தது பிடித்தவை மனதில் நின்றவை கல்வியின் சிறப்பு பற்றி சொல்றேன். வெள்ளத்தால் போகாது, வெந்தனால் ஏகாது, சேர்ந்தனாலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் குறைவொழிய கொடுத்தாலும் நிறை ஒளியே குறைபடாது, கல்லற்கோ மிக அரிது, காவலுக்கோ மிக அரிது, கல்வி என்னும் உள்ளத்தை புதைகெடுக்க உலகெல்லாம் பொருள் தேடி புலர்வழியேனும் அதுமுறை யாவரும் கேள்வி கற்றோருக்கு சிந்தை இடமெல்லாம் சிறப்பு. வாய்ப்புக்கு நன்றி, மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம் மேடம். தேங்க்யூ மேம்.
1: மிக்க நன்றி. கடகடன் வந்தீங்க, கல்வியின் சிறப்பை சொல்லிட்டு பாடல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சரி, உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்கும் பாடல் இசைக்கிறது வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திற்காக.

0: निशुल्क कानूनी सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: ஏதேசிக்கும் இன்னிசைய ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஸ்நேகிதிகளின் விருப்ப கானங்களாக இசைத்துக் கொண்டே இருக்கிறது ஸ்நேகிதியே. இனிப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சுமதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சிகரம் படத்தில் இருந்து வண்ணம் கொண்ட வெண்ணிலவே.
0: நன்றிம்மா இனிப்பில் வந்தமைக்கு.
1: படித்தது பிடித்த சொல்லலாமா மேம்?
0: சொல்லுங்க சொல்லுங்க, தாராளமா சொல்லலாம், சொல்லுங்க.
1: தொட்டதெல்லாம் துளங்கவில்லை என்று துவண்டு விட்டீர்களா? அடுத்தடுத்த முயற்சிகள் அத்தனையும் தோல்வியா? பரவாயில்லை, இன்னும் ஒரு முறை முயன்று பாருங்கள். நிறைய நேரங்களில் கையில் இருக்கும் கடைசி சாவிதான் அந்த கடவுக்கான சாவியாக இருக்கும்.
0: அருமை அருமை, சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் கோட் சொன்னீங்க. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் இசைக்கிறது சிகரம் திரைப்படத்திற்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
2: पिछले 6 वर्षों में पीएम स्वनिधि योजना के तहत 75

0: लाख से ज्यादा स्ट्रीट वेंडर्स को 17,800 करोड़ रुपए से अधिक के लोन दिए गए हैं। साथ ही ब्याज सब्सिडी और डिजिटल लेन देन पर कैशबैक के रूप में लगभग 800 करोड़ रुपए की सहायता भी प्रदान की गई है। आज देश भर के स्ट्रीट वेंडर्स, जिनमें करीब 46% महिलाएं हैं, अपने व्यापार को नई ऊंचाइयों तक ले जा रहे हैं। पीएम स्वनिधि के 6 साल, उत्साह, सम्मान, स्वाभिमान।
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பீகார், ஒடிஷா, தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அந்த மாநிலங்களில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் இளையோர் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் செல்வி டெல்சி ரோட்ரிகஸை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். வெனிசுலா அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்க உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பைசல் செய்வதற்கான கால வரம்பினை நிர்ணயம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திருமதி வி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி பார் போற்றும் 12 ஆண்டுகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏழை, விவசாயிகள், மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. துறை வாரியாக அரசின் சாதனைகளை விளக்கும் தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி.
1: தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் புரிவது எளிதாக்கப்பட்டதோடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது. உலக அளவில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றால் அது மிக இல்ல. புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. வருமான வரியை இணையதளம் வாயிலாக செலுத்துவதற்கு

0: நடவடிக்கைகளும் எளிதாக்கப்பட்டன. 2017 சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான சீர்திருத்தங்களும் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்த நடவடிக்கை வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளதோடு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி.
1: ஜிஎஸ்டி ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி, அது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல மறைமுக வரிகளை மாற்றி இன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரே ஒரு வரி முறையை உருவாக்கினதுதான் இந்த ஜிஎஸ்டி. இப்ப நம்ம நாடு முழுசும் வந்து ஒரே மாதிரியான நடைமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதனால வந்து பிசினஸ் பண்றது நம்ம கண்ட்ரில வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. ஜிஎஸ்டி 2.0 செப்டம்பர் 2025 கொண்டு வந்த ஒரு ரிஃபார்ம். இந்த ரிஃபார்ம்ல நாட்டு மக்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமான வரிகளை வந்து இந்த ரிஃபார்ம்ல வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு 4 வகையான வரிகள் இருந்தது, அதை வந்து இன்னைக்கு 2 வரிகளை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த 2.0 ரிஃபார்ம்ல முக்கியமா ஃபோகஸ் பண்ணது தொழில்நுட்பம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி. அப்போ நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற அந்த ஏரியால டிஜிட்டல் டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அந்த 2.0 நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வந்ததுனால இந்த டாக்ஸ் அவாய்டன்ஸ் வரி ஏய்ப்பு அப்படிங்கறதும் அதிக அளவுல வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
0: சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தியது. இதற்கான இணையதளத்தில் 800,000+ மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். அரசின் கொள்முதல் நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. தொழில்நுட்பம், சீர்திருத்தம், நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் போன்றவற்றின் மூலம் தொழில்துறை வளர்ச்சியில் வீறு நடை போடுகிறது.
2: தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் எல்என்டி நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜயை அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு எஸ்என் சுப்பிரமணியன் சந்தித்து பேசிய பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8,200 வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இதனை தாக்கல் செய்து பேசுகையில் கேரளாவின் கடன் சுமை 5,07,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று கூறினார். நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு பினராயி விஜயன் இந்த ஆவணம் அரசியல் ஆவணமாக உள்ளது என்றும் நிதித்துறை தயாரித்த ஆவணமாக இல்லை என்றும் குறை கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர் வெள்ளை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்யாமல் எதிர்க்கட்சித் தலைவர் இக்கருத்தை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். முதலில் வெள்ளை அறிக்கையை படித்துவிட்டு கருத்து தெரிவிக்குமாறும் திரு வி டி சதீசன் கூறினார். பீகார் மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பீகார் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே உள்ள காப்பகத்தில் தீ விபத்து நேரிட்ட போது 72 பேர் அதில் இருந்ததாகவும் இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மிசோரம் மாநிலத்தின் 9 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மியான்மரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். புகையிலை பொருட்களை கடத்துவது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. கேரளத்தில் வழக்கமாக ஜூன் 1 தேதி தொடங்கும் இந்த பருவமழை 3 நாட்கள் தாமதமாக தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. முதல் முறையாக நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா

0: அமெரிக்கா, கானா, கென்யா, மலேசியா, இலங்கை, உஸ்பெகிஸ்தான் உள்பட 60 நாடுகளைச் சேர்ந்த 400 மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலான்பாட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 8-5 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் ஆட்கொனேசன் செரன்பட்சேகை வென்றார். 87 கிலோ எடைப்பிரிவில் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் 13 தரம்சாலாவில் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்நிலை குழு கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிக்கான கேப்டனை தேர்ந்தெடுப்பது குறித்து இதில் விவாதிக்கப்படவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும். அடுத்ததா ஒரு பாடல், கோரிப்பாளையம் திரைப்படத்திற்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நமஸ்கார், மேம் கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவும் கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத். பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ. मैं हूँ आपका कैलाश खेर.
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: GRT Jewellers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewellers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வணக்கம் நேர்களே. தேனினும் இனிய நெஞ்சம் விட்டகலாத காவிய கானங்களின் தொகுப்பாக தினமும் இந்த நேரத்தில் நாம கேட்டுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா திகில் பாடல்களா கேட்க போறோம் நேர்களே. துணிவோடு கேட்டு ரசிங்க. முதல் பாடல் துணிவே துணை திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் கேட்டுட்டே இருக்கோம். 1:07 அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. பி சுசீலா பாடியிருக்காங்க வேதா இசையமைப்புல. இதோ அந்த பாடல் காற்றலைகள்ல, கவிஞர் வாலி வரிகள்ல.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samrit Bharat. Join Indian Navy.
2: மனம் என்று மறவாத காவிய திரை இசை கானங்களின் தொகுப்பாக நாம் கேட்டு ரசிப்பது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பி சுசீலா பாடிய பாடல் கேட்க போறோம். வேதா இசையமைப்பில் கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் யார் நீ திரைப்படத்திலிருந்து.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

ஆயிரம் ஜென்மங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். 1:20 நிமிடத்தில்

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech,

0: Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samrit Bharat. Join Indian Navy.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
2: கேட்டுட்டே இருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு கானம் கேட்கலாம். நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி கழிவு மேலாண்மை நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
3: வணக்கம் நேர்களே. மனித நாகரிக வளர்ச்சியோடு இணைந்து வேகமாக அதிகரித்து வரும் மிகப்பெரிய சவால்களை ஒன்று தான் கழிவு மேலாண்மை, அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்.

0: இப்போ நாம் வெளியில் எரியக்கூடிய குப்பை நாளை சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதாரத்தையே பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்து வருகிறது. இன்றைக்கு கூட உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக கழிவு மேலாண்மை அது குறித்து தான் நம்ம பல தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். அவர் தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: கழிவு மேலாண்மை ஒரு சவாலான விஷயம் அப்படின்னு தொடக்கத்திலே சொன்னோம். இது சவாலாக மாறுறதுக்கு என்ன காரணம்?
1: கழிவுன்னு சொல்கிற கருதுகோளில் நான் சின்ன இடத்துல மாறுபடுறேன் நான். ஏன்னா கழிவு என்பது ஒரு பயனற்ற பொருள் அல்ல, அது தவறான இடத்தில் இருக்கும் பலம். இப்போ வந்து ஜேசி குமரப்பான்னு ஒரு பொருளாதார மேதை வந்து காந்தியோட சேர்ந்து பயணித்தவர் வந்து முத முதல்ல பசுமை புரட்சி நடந்தப்போ ஒரு டிராக்டரை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ அவர் கேட்ட கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி, மாடு சாணி போடும், டிராக்டர் சாணி போடுமா? ஏன்னா இங்கே கழிவுன்னு ஒன்று கிடையாது, நம்மளை சுற்றி நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது. உங்களுக்கு கழிவுன்றது அதுக்கு உணவு, அதுக்கு கழிவுன்றது இன்னொன்றுக்கு உணவு. அப்போ இங்கே வந்து என்னென்னா பயாலஜிக்கலாக கழிவுன்ற வார்த்தை வந்து நம்ம வந்து எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே தான் பயன்படுத்த முடியாது. எல்லாத்தையும் கழிவுன்னு சொல்லிட முடியாது. கழிவு என்பது பயனற்ற பொருள் அல்ல, அது தவறான இடத்தில் இருக்கும் பலம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.
0: கழிவு என்பது பயனற்ற பொருள் அல்ல அப்படின்னு இருக்கீங்க. அப்போ கழிவு அப்படின்னா என்ன?
1: இது இன்னும் ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கணும்னா கழிவுன்ற இது எப்போ ஆரம்பிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தொழில் புரட்சி காலகட்டத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. தொழில் புரட்சி காலகட்டத்தை வந்து என்ன செய்யுங்க, நாலாக அஞ்சாக பிரிக்கிறாங்க. அது வந்து என்னென்னா ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏரா. அடுத்து ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏரான்றது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1760களில் ஆரம்பிக்குது. இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரா. ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரால தான் என்ன ஆரம்பிக்கிறோம்னா நிறைய பின்னி மில்ஸு, நிறைய துணி செய்கிற நிறைய தொழிற்சாலைகள் உருவாகுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரா வந்து 1870லேருந்து 1914 ஆரம்பிக்குது. அப்போ தான் எலக்ட்ரிசிட்டி ப்ராடக்ட் நிறையா டெவலப் ஆகுது. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 1950லேருந்து 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து கம்ப்யூட்டரு, டேப் ரிகார்டரு இந்த மாதிரி நிறைய டிஜிட்டலான பொருட்கள் பயன்படுத்துகிறோம். அடுத்து இப்போ ஃபோர்த் இயரால் நம்ம இருக்கோம். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா ஒரு மாதம் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம தயாரிக்கிறோம். முதல்ல வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வணிகம்ன்றது எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊரில் 100 பேர் இருக்காங்க, அந்த 100 பேருக்கு தேவையான பொருளை அந்த ஊர் மக்களே சேர்ந்து ஒரு வணிகமாக செஞ்சு கொடுத்துக்கிட்டாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஏரால வரப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஊர் மக்கள்லாம் என்ன செய்வாங்க, அந்த ஊரில் எந்த வேலையும் இல்லை, பிழைப்பு தேடி நான் பக்கத்தில் இருக்க தொழிற்சாலைக்கு போகிறேன். அந்த தொழிற்சாலையோட அடிப்படை விதி என்ன, 1000 பேருக்கு ஒரே இடத்துல தேவையான பொருள்களை வந்து தயாரிக்கும். அப்போ வந்து அங்கே வந்து என்ன நடக்குது, ரேப்பிட் அர்பனைசேஷன் நடக்குது. அப்போ ஒரு பொருள் அதிகமாக தயாரிக்கிறப்ப வந்து என்ன செய்யறப்ப அதோட வேஸ்டேஜ்னா இருக்குல்ல, அதோட வேஸ்டேஜ்னா நிறைய விழுகுது. அங்கே தான் கழிவுன்ற கான்செப்டே வந்து நமக்கு பிரச்சனை ஆகுது. அப்போ இந்த வேஸ்டேஜ் அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வேஸ்டேஜை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கழிவுன்றது வந்து நிறைய மாறிக்கிட்டே வருது. இப்போ கழிவுன்றது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வேஸ்ட்னு சொல்கிறோம், பிளாஸ்டிக் வேஸ்ட்னு சொல்கிறோம், எலக்ட்ரானிக் வேஸ்ட்னு சொல்கிறோம், பயோமெடிக்கல் வேஸ்ட்னு சொல்கிறோம், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்னு சொல்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு தொழிற்சாலை தனக்கு வந்து சர்ப்ளஸாக ஒரு பொருளை தயாரிக்க போகிறப்ப தயாரித்த பொருளிலிருந்து அதிலிருந்து ஒரு 50% பொருள் வந்து ஒரு வேஸ்ட்டாக நம்ம விழுகத்தான் செய்யும். அந்த வேஸ்ட்டை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அதுதான் வந்து கழிவு மேலாண்மையில் ரொம்ப முக்கியமானது.
0: இப்போ நம்ம நாடு மட்டும் கிடையாது, உலக அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தானே மாறி இருக்குது.
1: இப்போ கழிவு மேலாண்மைன்றது எப்படி பிரச்சனையாக மாறிடுச்சுன்னா, இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல கழிவுன்றது ஒரு ப்ராடர் டேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அதோட கழிவு வந்து என்ன இருக்கும்னா பார்த்தீங்கன்னா சாயங்களாக இருக்கும். ஒரு எலக்ட்ரானிக் ஒரு பொருள் செய்கிற இண்டஸ்ட்ரி, அதோட கழிவு வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்க எலக்ட்ரானிக் வேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கழிவில் அதை முன்ன சொன்னதுக்கும் பின்னாடி சொன்னதுக்கும் அடிப்படையில் ரெண்டு மாறுது. ரெண்டாவது சொன்ன எலக்ட்ரானிக் வேஸ்ட்டில் என்ன தெரியுதுன்னா நிறைய ஹெவி மெட்டல்ஸ். ஹெவி மெட்டல்னால் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ். அது வந்து என்னென்னா நிலத்திலையோ நீர்லேயோ கலக்குது. ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வர்றது என்னதுன்னா சாயப்பொருள்கள்லாம் பூரா நீர்நிலையில் கிடக்குது. அப்போ இங்கே கழிவுன்றது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு தனிப்பட்ட மேனேஜ்மெண்ட்டுன்றது அடிப்படையாக தேவைப்படுது. இப்போ கழிவு மேலாண்மைக்கு நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா ரொம்ப காமெடியாக சொல்லணும்னா ஒரே மருந்து எல்லாத்தையும் சரிப்படுத்திடணும், அப்படி ஒரு மருந்துக்கு நம்ம போக முடியாது. அப்போ கழிவு வந்து நம்ம லோக்கலாக ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்ன விதமான கழிவு கிடைக்குது, அந்த கழிவுனால வந்து என்ன இம்பேக்ட் மக்களுக்கு ஏற்படுத்தப்படுது, அந்த ஏற்படுத்தப்படுறதுல வந்து அதை எப்படி சரி பண்ணலாம், இதைத்தான் நம்ம வந்து கழிவு மேலாண்மையெல்லாம் முக்கியமான பொருந்துக்கிறது மட்டுமே தவிர

0: எல்லாத்துக்கும் ஒரே விதமான தீர்வுன்றது கழிவு மேலாண்மை மேல சாத்தியம் இல்லை.
1: கழிவுகள் மனிதனுடைய ஆரோக்கியத்தை எப்படிலாம் பாதிக்குது?
0: குப்பையா ஒரு கழிவு போடுறாங்க, அதில் நிறைய பிளாஸ்டிக் வேஸ்ட் தான் இருக்கு. அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த குப்பையை கலராக ஒரு நாய் வரும், இல்லாட்டி அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்லேருந்து நிறைய பிளாஸ்டிக்கு மற்ற டஸ்ட் வேஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொசுக்கள் வரும். லெப்டோஸ்பைரோசிஸ்ன்னு ஒரு விதமான ஒரு காய்ச்சல் வகை ஒன்று இருக்குது. அது என்னென்னா பிளாஸ்டிக் வேஸ்ட்டு இந்த சாக்கடை நீர்னா கலந்துச்சுன்னா அது காலில் போகிறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணுது. அப்போ கழிவுன்றது வந்து எப்போ மனிதனுக்கு வந்து இந்த கழிவு இதுதான் நோயை கிரியேட் பண்ண மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு மல்டிபிள் வே ஆஃப் இம்பாக்ட்ஸை வந்து கொடுக்கும். சில பேருக்கு காய்ச்சல் வரலாம், சில பேருக்கு மலேரியா வரலாம், சில பேருக்கு டெங்கு வரலாம், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் வந்து கெட்டு போகிறப்ப வந்து நீங்கள் வந்து பொது கழிவுறைகளில் ஒரு ஆள் பயன்படுத்துனாங்கன்னா அடுத்த நாளே அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். ஏன் வந்திருக்குன்னா அங்கே சுத்தமான தண்ணி கிடைக்கல. இந்த சுத்தமான தண்ணி கிடைக்கலங்கிறது அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல கழிவு மேலாண்மையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழிவு மேலாண்மை மூலமாக ஒரு பர்டிகுலர் டிசீஸ்னு கிடையாது, எப்படி வேணாலும் வரலாம். அதுதான் இங்கே இருக்க பெரிய பிரச்சனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஏரியாவில் இருக்கோம், என்ன பொருள் இருக்கோம், அதை பொறுத்த என்ன இது வரும்னா மேஜராக நடக்கிறது என்னன்னா வெக்டார் பான் டிசீஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. வெக்டார் பான் டிசீஸ்னா கொசு, அது மூலமாக வர மலேரியா, டைஃபாய்டு, ஃபீவர். ஸோ வந்து அடிப்படை என்ன புரிஞ்சுக்கணும்னா கழிவை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும்னா ஹியூமனோட வெல்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். அதனால வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீஸ் வந்து டெவலப் ஆகும். அதுதான் கழிவு மேலாண்மை சரியாக பண்ணாததுனால நடக்கிற பெரிய பிரச்சனை.
1: இப்போ பெரும்பாலும் நம்ம வீடுகளில் வந்து கழிவு அப்படின்னும் போது அது ஆர்கானிக் வேஸ்ட்டாக தானே இருக்கும்.
0: ஆமாம், ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன உரக்குழிகள் இருந்துச்சு. கிராமங்களில் போனால் சொல்லுவாங்க நிலத்தை உழுகிறதுக்கு முன்னாடி வந்து குப்பை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. குப்பை அடிக்கிறாங்கன்னா கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து அவன் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்கானிக் வேஸ்ட்டை பூரா என்ன செய்வாங்க, ஒரு குழியை தோண்டி அதில் கொட்டி வச்சுருப்பாங்க. கொட்டி வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. கிராமத்தில் வந்து நெல்ன்றது ஒரு போகம்னு சொல்லுவாங்க, ஒரு 6 மாதம் கழித்து போகிறப்ப வந்து என்னென்னா அதே மண்ணை திருப்பி எடுத்து சளிச்சு அந்த நிலத்துக்கு போடுவாங்க. அப்போ வந்து என்னென்னா அந்த ஆர்கானிக் வேஸ்ட்ன்றது கம்போஸ்டாக மாறிடுது, அது உரமாக மாறிடுது. ஆனால் இந்த உரத்தை நீ போடாமல் நீங்கள் வீட்டில் பூரா வந்து என்ன ஒரு டஸ்ட்பினை கொட்டாமல் இங்கே வச்சுருக்கீங்க, டஸ்ட்பினை கொட்டாமல் வச்சிருக்கப்பா அந்த இடத்துல பூச்சிகள் வரும், அந்த இடத்துல வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொசு வரும். அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு நோயை கிரியேட் பண்ணும். அப்போ வந்து என்னென்னா கழிவு வீட்டில் இருந்தால் அது ஒரு விதமாக இருக்குது, இதே இது உரக்குழிக்கு போனால் வேறு விதமாக இருக்குது. இதுதான் கழிவு மேலாண்மையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான இடம்னு நினைக்கிறேன் நான். ஸோ வந்து என்னென்னா கழிவு மேலாண்மை நான் ஒரு இடத்துல போய் டம்ப் பண்ணுறது அப்படி கிடையாது. கழிவு மேலாண்மைக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது.
1: இ வேஸ்ட் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறேன், இல்லை ஒரு கால்குலேட்டர் வாங்குகிறேன், இல்லை ஒரு செல்ஃபோன் வாங்குகிறேன், இது ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம பயன்பாட்டில் இருக்குது, அப்புறம் அதை வந்து வேஸ்ட் ஆகி நம்ம தூக்கி போடுறோம், அது எப்படி என்ன ஆகுதுன்னே யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இந்த அவேர்னஸ் ஏன் மக்கள்கிட்ட இல்லை?
0: நம்ம வீட்டிலேயே நிறைய எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்துகிறோம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு காய்கறி கழுவு கெட்டு போச்சுன்னா ஒரு வாடை வரும், ஒரு ஸ்மெல் வரும்னு தெரியும். ஆனால் ஒரு எலக்ட்ரானிக் வேஸ்ட்டில் தூக்கி போட்டால் அது அப்படியே கிடக்கும், அதுலேருந்து என்ன வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. மேக்ஸிமம் எலக்ட்ரானிக் வேஸ்ட்னா லெட்டுன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, அதை தமிழில் காரியம் சொல்கிறாங்க, அப்புறம் கேட்மியம், அப்புறம் பாஸ்பரஸ், இந்த மாதிரியான ஹெவி மெட்டல்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஹெவி மெட்டல்ஸ்னால் என்ன தெரியுமா, கண்ணுக்கு தெரியாமல் நம்ம நீர்நிலைகளில் ஈஸியாக போய் கலந்துருது. கலந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்னா கிட்னி ரிலேட்டட் டிசார்டர், அவங்களுக்கு வந்து கிட்னி மால் ஃபங்க்ஷன் நடக்குது, சில பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் நடக்குது. இப்போ உலக நாடுகளில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மிக முக்கியமான பிரச்சனை எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை எப்படி கையாளுறதுன்னு தெரியல. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆர்கானிக் வேஸ்ட்டை ஈஸியாக கையாளுனால நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மெனூராக உள்ள தூக்கி போட்டு நம்ம இது பண்ணிடலாம், ஆனால் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை அப்படி கையாள முடியலை. அப்போ எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை எப்படி இப்போ கையாளுறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அதை தான் அதை ரீசைக்கிள் பண்ணணுன்றாங்க. ஸோ எலக்ட்ரானிக் வேஸ்ட்டில் வந்து பண்ணுறப்ப ஹெவி மெட்டல்ஸை ரொம்ப குறைக்கணுன்றாங்க. உலகத்தோட முக்கியமான ரிசர்ச்னா இப்போ இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். ஏன்னா நீ போகிற இந்த கேட்ஜெட் யுகத்தில் எலக்ட்ரானிக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்க போகிறோம். நம்ம ஒரு பொருள் அதிகமாக சார்ந்துருக்கப்ப அது கண்டிப்பாக கழிவாக மாறும். அப்போ அந்த கழிவுனால நமக்கு நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் நிறையா வருன்றப்ப வந்து இப்போ வந்து நிறைய ஆராய்ச்சிகள் வந்து எலக்ட்ரானிக் ஹசார்ட்ஸை வந்து எப்படி சரி பண்ணுறது அதை வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: நிறைய ஆராய்ச்சி இருக்குங்கிறீங்க. அப்போ இந்த கழிவு மேலாண்மையில் புதிய அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் அப்படின்னா என்ன இருக்குது?
0: இப்போ கழிவு மேலாண்மையில் வந்து ரொம்ப ஏஜ் ஓல்டு மெத்தடு, ரொம்ப பழைய மெத்தட் பார்த்தா கம்போஸ்டிங். கம்போஸ்டிங்கிறது என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கழிவை வந்து ஒரு குழியை தோண்டுறோம், குழியை தோண்டி என்ன செய்யணும் அதில் வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டை போடுறோம். போட்டவொடனே ரொம்ப நாள் கழித்து அதுக்குள்ளே நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் ஆகி என்ன செய்யணும் அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை டீக்ரேட் பண்ணுது, உடைக்கிது, சின்ன சின்ன இதாக உடச்சி என்ன செய்யுது அதை ஒரு உரமாக மாற்றிடுது. அதைத்தான் வந்து நம்ம இயற்கை உரம் சொல்கிறோம். இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் வந்து பயோ ரெமெடியேஷன் ஒன்று சொல்கிறாங்க. பயோ ரெமெடியேஷன் என்ன சொன்னால், இப்போ நான் ஏற்கனவே எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு சொன்னேன்ல, எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு ப்ளஸ் வந்து நிறைய

0: மெட்டல் வேஸ்ட்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சில நுண்ணுயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல்ஸை எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை டீக்ரேட் பண்ணுறதுக்கான திறன் இருக்குது. அது வந்து என்னென்னா அதோட தன்னுடைய வாழ்தலுக்கு அதை உணவாக பயன்படுத்திக்கிறது. உணவாக பயன்படுத்தி என்ன செய்யுதுன்னா பயோ ரெமடியேட் பண்ணுது. பயோ ரெமடியேட் பண்ணால் 10 கிராம் சாயில்ல ஒரு 2 கிராம் வந்து மெர்க்குரி இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து என்னன்னா மெர்க்குரியை டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பாக்டீரியா இருக்குது, இல்லாட்டி மெர்க்குரியை அக்குமலேட் பண்ணுற மாதிரி ஒரு பாக்டீரியா இருக்குது. அது இயல்பாக வந்து என்ன செய்யணும்னா அந்த இடத்துல இருந்து அந்த மெர்க்குரியை தான் எடுத்துக்கிறது, அந்த பர்டிகுலர் சாயில வந்து சரி பண்ணிடுது. இதைத்தான் பயோ ரெமடியேஷன் சொல்லணும். இது ரொம்ப ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்தால் கூட இது ஒரு அளவு ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இதில் போதுமான ஆய்வுகள் இன்னும் பத்தலை. இப்போ உலகமே அதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பயோ ரெமடியேஷன் மூலமாக வந்து என்ன செய்ய முடியும்னா ஒரு பொலியூட்டட் சாயில வந்து நம்மளால திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியும். இது ரெண்டாவது மெத்தடு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோ கேஸ் ப்ரொடக்ஷன்ன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ வந்து இன்னும் கழிவுகள் இருக்குது, கழிவுகளை வந்து மக்கிறப்ப வந்து அந்த வந்து நச்சு வாயுக்கள் வருது, அந்த நச்சு வாயுக்களை வந்து தனியாக பிரித்து எடுத்து நம்ம வந்து அதையும் திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆராய்ச்சிகள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட், அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இப்போ வந்து ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட்ன்றது இப்போ ரொம்ப பாப்புலராக எல்லா இடத்தும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஜீரோ பொருளாதாரம் சொல்கிறாங்க, ஜீரோ விவசாயம் சொல்கிறாங்க. அது என்னென்னா ஒரு சைக்கிள் இருக்குது. நான் ஒரு பொருளை வாங்குகிறேன், அதை பயன்படுத்துகிறேன், திருப்பி தூக்கி போடுறேன். இப்போ வந்து என்னென்னா அந்த திருப்பி தூக்கி போடுற பொருள்னால் வந்து என்னென்னா அதை வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படின்றாங்க. அப்போ வந்து என்ன செய்கிறேன்னா அதே பொருளை திருப்பி நான் மறுபடியும் நான் ஏற்கனவே என்ன பொருளாக தயாரிச்சேன்னா அதே பொருளை திருப்பி தயாரிக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஒரு நீடித்த வேளாண்மை, ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு போகுது. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா நான் எதையும் வேஸ்டாக்கலை, வேஸ்டாக்கின ஒரு பொருளை வேறு ஃபார்மில் திருப்பி அதே சைக்கிளை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்றத தான் வந்து இப்போ இருக்க கண்ட்ரினா வந்து புதுசாக அதுக்கு ஒரு டேர்ம் சொல்கிறாங்க, அது பேர் பயோ எக்கானாமின்னு சொல்கிறாங்க. பயோ எக்கானாமியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணணும், டேக் யூஸ் டிஸ்போஸ் ரீசைக்கிள். இப்போ இந்த ரீசைக்கிள்ன்ற ஃபார்மட்டுக்குள்ள எப்படி எப்படினா பண்ணலாம், என்னென்ன மாதிரினா பண்ணலான்றது தான் இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் அதை பற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் வந்து உலகம் போகிறது எப்படி பண்ணால் இந்த டிஸ்போஸ்ன்ற ஒன்று இதாக இல்லாமல் ரீயூஸ் பண்ணுறது ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அடிப்படையான தொழில்நுட்பம் மாறுறப்ப வந்து நம்ம இந்த கழிவு மேலாண்மை இன்னும் சிறப்பாக பண்ண முடியும்.
1: எல்லாமே ரீசைக்கிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகரிக்காதா?
0: கண்டிப்பாக அதிகரிக்கும் சார். நம்ம வந்து என்னென்னா இங்கே செலவுன்றதை பார்த்தோம்னா வந்து அதை விட வந்து முக்கியமானது வந்து நம்ம சுற்றுச்சூழலை கெடுக்கிறது ரொம்ப அது அதை விட பெரிய செலவாகிரும்.
1: ஆபத்தானது
0: ஆபத்தானதை மாதிரி. ஏன்னா வந்து ஆசிஷ் கோத்தாரின்ற ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா நமக்கு தேவையில்லாமல் எடுத்துக்கிற அதிகப்படியான பொருள் அடுத்த தலைமுறையோட வாழ்வை திருடுறதுன்னு சொல்கிறார். அப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம யோசித்தோம், அதை நம்ம டம்ப் பண்ணுறோம்னா அது நிலத்தடி நீரை மாசுபடுத்தும். அதை பற்றி என்னவனே தெரியாமல் அடுத்த வர தலைமுறை அதில் இருக்க தண்ணியை கெட்டு போகுது, அவனுக்கு தண்ணியே இல்லாமல் போயிடும். ஆனால் ஒரு விதத்தில் வந்து ரீசைக்கிள்ன்றதை இன்னும் ரொம்ப அஃபோர்டபுளாக மாற்றுறதுக்கான ஆராய்ச்சிகள் உலகமெங்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அதில் வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ணுற முடிய ரீசைக்கிள் ப்ராசஸை நம்ம கண்டடைஞ்சிருவோன்னு நினைக்கிறேன் நான். அது மூலமாக வந்து நம்ம செலவுகளை குறைச்சிக்க முடியும். ஏன்னா வந்து இயற்கையில் ஒரு பொருள் உருவாக ரொம்ப நாளாகும். ஆனால் வந்து இந்த ரீசைக்கிள ப்ராசஸை நம்ம வந்து செலவை பார்க்காம பயன்படுத்துகிற மூலமாக வந்து நம்ம இயற்கைக்கு வந்து ஒரு பங்களிப்பு செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் வந்து ரீசைக்கிள் கண்டிப்பாக பண்ணணும்.
1: இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு பல தகவல்களை எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி நன்றி.
2: இதுவரை உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக கழிவு மேலாண்மை நேர்முகம் கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ்.
3: அண்ணே அக்கா அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியமா பெரியப்பா அங்காளி பங்காளி எல்லாரும் இருக்கீங்களா? இனிமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இனிமே தினம் தினம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர ஜாலி
4: தான்.
3: இனிமே சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மெண்ட்
4: தான். சொல்ல வர
5: தயங்காம சொல்ற
3: நம்மளோட
4: நம்மளோட
3: நம்ம எஃப்எம்
4: நம்ம எஃப்எம்
3: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 தான்.

வாங்க இனிமே நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3ல சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மென்ட் அட்டகாசமான நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு வைப் பண்ணலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின் தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, மருந்தியல், சுகாதாரம், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் இப்பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அமைச்சர் குழுவும் வந்துள்ளது. இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்களை அறிந்து கொள்வதற்கும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் பல்வேறு இடங்களை இக்குழு பார்வையிட உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்துள்ள நிலையில் வெனிசுலா அதிபரின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் வெனிசுலா அதிபர் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று மாலை தொடங்கும் முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டியில் காணொலி மூலம் பங்கேற்கிறார். உலகம் முழுவதிலும் இருந்து யோகக்கலை வல்லுநர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாகவும் அனைத்து நாடுகளிலும் யோகா மிகவும் பிரபலம் அடைந்துள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கான நிதி அதிகார பகிர்வை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர் விரைவான முடிவெடுப்பதற்கு இது வழிகோலும் என்றார். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் உள்நாட்டு மயமாக்கலை ஆதரிப்பதில் இது பெரும் பங்கு வகிக்கும் என்றார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கர்நாடக மாநிலம் யாத்கிரியில் வேளாண் பயிற்சி மையத்தை இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேளாண் தொழிலை மேம்படுத்தும் வகையில் நிலத்தடி நீரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான சீரிய தொலைநோக்கு தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளாக அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி நம்பிக்கை என்ற கொள்கையின் அடிப்படையில் நாடு சிறப்பான வளர்ச்சிப் பாதையில் நடைபோடுகிறது. பல்வேறு துறைகளில் மத்திய அரசு வளர்ச்சி முத்திரையை பதித்துள்ள நிலையில் இலகுவான வர்த்தகத்திற்கு மத்திய அரசின் உயர் முன்னுரிமை குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.

0: நாட்டில் வர்த்தக ஒழுங்குமுறை சூழலை மேம்படுத்தும் வகையிலும் வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையிலும் பல்வேறு தொடர் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சீர்திருத்தங்கள் முதலீட்டாளர் நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளதோடு தொழில் முனைவோரை ஊக்குவித்து உலகளாவிய நிலையில் இந்தியாவின் வர்த்தக நிலையை மேம்படுத்தியுள்ளது. கடந்த 2016 தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா முன்னெடுப்பு புத்தாக்கத்தை வளர்த்து முதலீடு சார்ந்த வளர்ச்சியை சாத்தியமாக்கி வருகிறது. மத்திய அரசின் முயற்சிகளால் நடப்பாண்டு மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. 2017 சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தியதன் மூலம் மறைமுக வரிமுறை மாற்றி அமைக்கப்பட்டதுடன் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு கொள்கை சீர்திருத்தம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வலிமையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1st முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். வழக்கமாக மேட்டூர் அணை June 12th திறக்கப்படும் நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் 79.84 அடியாக உள்ளதால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் 18,600 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் 3 திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் தலைமையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. எல்என்டி நிறுவனம் சார்பிலான இத்திட்டங்கள் காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் 8,200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் நடப்பாண்டிற்கான முழுமையான பட்ஜெட், தேர்தல் வாக்குறுதிகள், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் காற்றாலைகளில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவணங்களை முறையாக பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். காகிதம் அடிப்படையிலான நகல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருந்தாலும் அனைத்து முக்கியமான மின்னணு ஆவணங்கள் மட்டும் காணாமல் போயிருப்பதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் முறைகேட்டில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் குறித்த புகாரை தம்மிடமோ அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியிடமோ தெரிவிக்கலாம் என்றார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. இந்நாளையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், புதிய நம்பிக்கையோடு கல்வியாண்டை தொடங்கும் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். முதல் நாளில் பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை வழங்க அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாணாக்கருக்கு அரசின் விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை மாநில சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 524 பள்ளிகளில் காலை உணவு திட்டம் இன்று மீண்டும் தொடங்கிய நிலையில் ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் உணவின் தரத்தை ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் மாணாக்கர் இடைநிற்றலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிக்கு வரும் மாணாக்கர் செல்போன்களை எடுத்து வரக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கொணவட்டம் தொடக்கப்பள்ளியில் மாணாக்கருக்கு இசை முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு சந்தனம், குங்குமம் இட்டு இனிப்புகளை வழங்கி முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வேளாண் பொறியியல் துறை சார்பில் கிராமப்புற இளைஞர்களுக்கான உதவி உழுவை ஓட்டுநர் 27 நாள் இலவச பயிற்சி திருச்சியில் நடைபெற உள்ளதாக வேளாண் உதவி பொறியாளர் திரு அசோகன் தெரிவித்துள்ளார்.
2: கிராமப்புற இளைஞர்களுக்கு இலவசமாக வந்து டிராக்டர் ஓட்ட பயிற்சி சொல்லித்தராங்க. இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரணுங்கிறதுக்காக ஒரு டிராக்டரோட மாதிரி கட் மாடல் மூலமாக நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது அந்த இன்ஜின் எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கலாம். இந்த 27 நாள் பயிற்சி முடித்தோடனே உங்களுக்கு அரசோட ஓட்டுனதற்கான உரிமை வந்து இலவசமாக பெற்றுத்தரோம். இது இல்லாமல் டூல் கிட்டும் இலவசமாக நாங்கள் தர்றோம். பயிற்சி எடுத்துறதுக்கு உங்களுக்கு தகுதி என்னன்னா 18-35 வயசுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி எதுவுமே இல்லை.
1: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக களக்காடு முண்டம்துறை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட முக்கிய சுற்றுலா தலமான களக்காடு தலையணை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பு காரணம் கருதி இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பார்வையிடவும் தடை விதித்து வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை தடை தொடரும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றம், குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவராக புதிதாக இன்று பொறுப்பேற்ற திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் லோக் அதாலத் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரும் 13th நடைபெறுகிறது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அம்சக்கருணன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் கபூர் ருத்விகா இணை களம் காண்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு

0: பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின் தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15 ஆகாஷ்வாணி
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் வள்ளிநாயகம், மேலப்புத்தநேரில இருந்து வரேன்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா, அந்த அனுபவங்களை எங்கள்ட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
3: கேட்டிருக்கேன், முன்னாடி வந்து அது மட்டும்தான் இருந்தது, அதனால கேட்டிருக்கேன். அதில் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருக்கும், அதை பார்த்தே டைம் பார்த்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு புறப்பட்டு போகிறதெல்லாம் உண்டு. அதில் வர நிகழ்ச்சிகளை பார்த்து டயத்தை கணக்கு பண்ணி போன அனுபவம் உண்டு.
2: உங்கள் வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ கேட்பாங்க, இல்லை இவங்க மூலமாக தான் நான் ரேடியோ கேட்டேன் அப்படின்னா யார் சொல்லுங்க?
3: அது அப்பா கேட்பாங்க, அப்பா நாங்கள் எல்லோரும் வீட்டோட கேட்போம்.
2: நீங்கள் ரேடியோவில் என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பீங்க? சில பேர் பாடல்கள் கேட்பாங்க, சில பேர் செய்திகள் கேட்பாங்க, சில பேர் நாடகம் கேட்பாங்க, திரைப்படத்தோட ஒளிச்சித்திரம்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிகள் கேட்ட ஞாபகம் இருக்கு?
3: பாடல்கள் கேட்போம், இது செய்தி கேட்போம், ஏன்னா அதுதான் டைம் இருக்கும். அது ஸ்கூலுக்கு போயிடுவோம், பிறகு வந்துடுவோம். ஒளிச்சித்திரம் வந்து எப்போதாவது ஒரு கேட்குறேன்.
2: அந்த காலத்தில் பெரிய ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு அதில் வந்து திருக்கி திருக்கி கரெக்டாக சிக்னல் கிடைக்கிற மாதிரி ஆண்டனாலாம் வச்சு ரேடியோ கேட்ட அனுபவம் இருக்கா?
3: இல்லை, அதை டியூன் பண்ணி தாங்க.
2: சரி, உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து கேட்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேட்டிருக்கீங்களா, இல்லை அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட ஒன்றா சேர்ந்து கேட்டிருக்கீங்க?
3: அது செய்தி கேட்க இந்த முக்கியமான இதுக்கெல்லாம் செய்தி கேட்க வந்து கேட்பாங்க.
2: நான் செய்தி கேட்குற நேரம்னோடனே எல்லாரும் அந்த இடத்துல ஆஜராகி கேட்டுருவீங்கன்னு?
3: அது கிராமத்தில் வந்து எல்லாம் ஒன்றுமே இருக்கிறது தானே, அதனால்
2: ரேடியோவில் கேட்ட மறக்க முடியாத பாட்டு தான் நீங்கள் சொல்லுவீங்க. நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பழைய பாடல்கள் கேட்க பிடிக்குமா, இல்லை புது பாடல்கள், இடைக்கால பாடல்கள், 80s?
3: அது போடுற பாட்டு நிறைய பாட்டு கேட்டிருக்கோம்.
2: இல்லை, சில பேர் என்னைக்காவது வர்றவங்க அண்ணே ஒரு பாட்டு போடுங்க, ரேடியோ ஆன் பண்ணுங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா?
3: அது கேட்டிருக்கேன்.
2: அப்போ கேட்கும்போது நீங்கள் பாட்டு வைப்பீங்க?
3: அது லாங் சவாரி எங்கேயும் போனால் பாட்டு கேட்டுக்கிட்டு போவோம்.
2: அந்த காலத்தில் அந்த பெரிய டிரான்சிஸ்டர் பெட்டியில் ரேடியோ கேட்கறதுக்கும் இப்போ ரேடியோ வந்து கையடக்கமாக குட்டியாகவே வந்துருச்சு. நம்ம ஃபோனில் கூட இப்போ நமக்கு ரேடியோலாம் கேட்க முடியுது. அந்த அனுபவமும் இந்த இப்போ பாட்டு கேட்குற அனுபவமும் எப்படி இருக்கு?
3: அது அப்போது வந்து இந்த வாழ்வுன்னு சொல்கிற மாதிரி அந்த ரேடியோ இருந்தது. அதை விட இப்போ வந்து தொழில்நுட்பம் கூட்டிட்டு தெளிவாக கேட்குது.
2: எங்கே போனாலும் அந்த ரேடியோ கையெடுத்துக்கிட்டு போயிடலாம்.
3: அப்போது வந்து அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், தூக்கிட்டு போக முடியாது. அது பெரிய பெரிய வாழ்வு உள்ள ரேடியோவாக இருந்து அது நல்லா கேட்போம், நல்லா இருந்து கேட்டேன்.
2: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
3: நமக்கு நிறைய அதில் நிகழ்ச்சி கேட்டுறது தென்கட்சி கோ சுவாமிநாதன்களை தான் அதிகமாக கேட்டிருக்கேன்.
2: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
4: தர்மா, பெருமாள்புரம்.
2: நீங்கள் ரேடியோ கேட்பீங்களா?
4: ரேடியோ கேட்டிருக்கிறேன், ட்ராவலில் அதை மாதிரி கேட்டிருக்கிறேன், வேறு ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேட்டிருக்கிறேன். வீட்டில் மோஸ்ட்லி கேட்டது கிடையாது. வண்டி வச்சுருக்கனால, வெஹிக்கிள் இருக்கனால வெஹிக்கிள் செட்டில் கேட்குறது இல்லை. வீட்டில் வந்து கேட்டிருக்கேன்னா முன்னாடி எப்படின்னா பிஸ்னஸ் ரீதியாக முன்னாடி இருக்கும்போது செட்டு வச்சுருந்தோம், அப்படி கேட்டிருக்கிறேன்.
2: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க?
4: பாட்டு கேட்குறது அதை மாதிரி கேட்டிருக்கிறேன். நம்ம ஒரு தான் கால் பண்ணது கிடையாது, கேட்டிருக்கிறேன்.
2: என்னைக்காவது நானும் அந்த ரேடியோவில் ஃபோன் பண்ணி பேசணும், இல்லை பாட்டு கேட்கணும் அப்படி ஏதாவது இருக்கா?
4: அப்போ வந்துட்டு கால் பண்ணியிருக்கிறோம், அப்போ வந்து ஒர்க் பெருசாக கிடையாது. இப்போ நம்ம நம்மளும் கால் பண்ணி பேசணும், நம்ம பேசுகிறதும் அதில் கேட்கும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம்ல, அதனால அப்போ வந்து ஃபோன் அடிச்சிருப்போம்.
2: சரி, ஒரு பாட்டு கேட்கும்போதே அந்த மியூசிக் வரும்போதே இந்த பாட்டு தான் அப்படின்னு நீங்கள் டக்குனு கண்டுபிடிச்சி கூட

0: இந்த பாடலாம் செஞ்சிருக்கீங்களா?
1: பாடி இருக்கிறோம்னா அது இப்போ நீங்க சடனா கேட்டா ஒன்னும் சொல்ல வராது இல்ல. பாடி இருக்கிறோம், ஒரு மியூசிக் வரும் நம்ம அந்த பாட்டு தான் அப்படின்னு அது எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பாடுறதா, அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குமே. இன்னொன்று என்னன்னா குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பாங்க, இந்த டயத்துல இந்த பாட்டு ஓடும்லாம் இருக்கும்
0: இல்ல. இதெல்லாம் ரேடியோல எல்லாம் நிகழ்ச்சிக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு ஒரு ஐடியா ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இதெல்லாம் ரேடியோல போகுது.
1: நான் தான் சொல்றேன், முன்னாடி நான் அதை பாத்துருக்கிறேன் அந்த ப்ரோக்ராம், இந்த காமெடி ஷோ, இந்த போன் அடிச்சு எனக்கு இந்த பாட்டு வேணும், எனக்கு இவங்களை பிடிக்கும் உங்களை பிடிக்கும் அது இதுன்னு ஓடும். அதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்கிறேன், இந்த அனுபவங்கள் முன்னாடி உள்ள அனுபவங்கள் தான் எனக்கு இருக்கு.
0: சரி, ஒரே வரியில ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா அந்த பேரை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வருது?
1: கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னன்னா ஓல்டு மெமரிஸ் தான், என்னோட சின்ன வயசு மெமரிஸ் தான் வரும்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேர் அமுதா, பழங்குட்டை. எனக்கு என்னுடைய சொந்த ஊர் கொலசேரிப்பட்டினம்.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோலாம் கேட்டிருக்கீங்களா?
1: ஆமா, சின்ன வயசுல கேட்டிருக்கேன். எங்க அப்பா நியூஸ் கேட்டே இருப்பாங்க. அதில் கரெக்டாக 12:40 ஆகாஷ்வாணின்னு சொல்லி நியூஸ் ஆரம்பிப்பாங்க. ஒரு மேடம் ஆரம்பிப்பாங்க. அதனால் அது எங்கள் அப்பா 24 மணி நேரமும் எங்கள் அப்பா கையில் ரேடியோ வச்சுட்டே தான் அலைவாங்க. சாப்பிடும் போது பக்கத்தில் அந்த இதை ரேடியோ வச்சுட்டு அதில் கேட்டுட்டுருப்பாங்க.
0: உங்கள் அப்பா செய்திகள் விரும்பி கேட்பாங்க, நீங்கள் என்ன விரும்பி கேட்பா?
1: நாங்களும் சின்ன பிள்ளைகளை நம்ம இப்போ கதை சொல்லுவாங்க, அதில் அதை கேட்டிருக்கேன். அது மாதிரி சினிமா பாடல்கள், அப்போ உள்ள ஃபேமஸான பாடல்கள் அதெல்லாம் கேட்போம். எங்கள் அண்ணன் நாங்களாம் சண்டை போட்டு அதை கேட்டுட்ருப்போம். நிறைய வந்துட்டு அப்போ வந்து அது மட்டும்தானே, அதனால் நாங்கள் அதை ரொம்ப விருப்பமாக கேட்டிருக்கேன். காலையில் சாமி பாட்டு அப்போ வைப்பாங்க, அதெல்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் நியூஸ் தான் அவங்க வச்சுட்டே இருப்பாங்க, டிரான்சிஸ்டர். அதனால் அவங்க அதை தூக்கிட்டே அலைவாங்க. அப்போ பாடல் கதைகள் சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான ப்ரோக்ராம்லாம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அது போடுறதுக்கு நாம் வேணுமா, எங்கள் அண்ணன் அவன் சினிமா பாடல் பார்க்கணுமா, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றுக்கு விரும்பி இருக்கணும்.
0: அந்த காலத்தில் ரேடியோ கேட்டதுக்கும் இப்போவும் எஃப்எம் ரேடியோ இருக்குது. இப்போ எல்லோரும் மொபைல்லையும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
1: எப்பமாவது இது கதைகள் கேட்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
1: ஆகாஷ்வாணின்னு சொல்லி அந்த நியூஸ் ஆரம்பிக்கும் போது சந்தோஷ் நாராயண சுவாமியா டோனே, அது ஒரு தோரணை அந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஞாபகம் வருது எனக்கு.
0: வணக்கம், நாங்கள் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து வரோம். எங்கேருந்து வர்றீங்க? ஆல் இண்டியா ரேடியோ நீங்கள் கேட்ட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? அந்த நினைவுகளை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
2: திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். நான் ஆல் இந்தியா ரேடியோ கிட்டத்தட்ட 1 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போதைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
0: எந்த நேரத்துலலாம் நீங்கள் ரேடியோ கேட்டிருக்கீங்க?
2: வீட்டில் எல்லாருமே, எங்கள் குடும்பத்தில் எல்லா ஆட்களுமே ரேடியோ கேட்போம். எல்லா நிகழ்ச்சியும் குடும்பம் வரை கேட்போம். வேலை எல்லா நேரம் ஃப்ரீயாக இருக்கிறதுல வானொலி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருப்போம்.
0: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேறு என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
2: நிறைய நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இப்போ உள்ள காலங்களில் கொஞ்சம் திரைக்கதைகள், திரை இசை, சினிமா பாட்டுகள் அதுதான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருப்போம். நிறைய நிகழ்ச்சிகளும் கேட்டிருக்கோம்.
0: தேங்க்யூ சார். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், இந்த ஊர்லேருந்து வர. ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட நினைவுகள், அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
3: என் பேர் ஜெயராஜ். என்னுடைய சொந்த ஊர் வந்து புளியம்பட்டி பக்கத்தில் அக்காணிக்க முடியுங்க, சிறிய வில்லேஜ். அங்கே வந்து மேக்ஸிமம் நியூஸ் தான் நாங்கள் கேட்குறோம்.
0: நீங்கள் எந்த வயசில்

0: வந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சீங்க? சின்ன வயசுல கேட்டீங்கன்னு சொன்னீங்க.
1: நான் ஆறா படிக்கும் போது நினைக்கிறேன், அப்போ வந்து கேட்டுட்டு இருக்கோம். இல்லை செய்தி மட்டும்தான், மேக்ஸிமம் செய்தி மட்டும்தான் கேட்போம். வேற சினிமா பாடலாம் நாங்கள் எதுவும் விரும்பி கேட்க மாட்டோம். என்ன சேனல் அந்த உழவர் உலகமா அது விரும்பி கேட்போம், கிராமனாலும் அதையும் விரும்பி கேட்போம். இல்லை வேற எதுவும் கேட்க மாட்டோம், இந்த
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: சீனிவாசன்ல குடியிருக்கேன், திருநெல்வேலி.
0: எந்த வயசுல இருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சீங்க?
2: 61-62 இருக்கும்.
0: டிவி வர்றதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லயும் ரேடியோ தான் கேட்டிருந்திருப்போம், செய்திகள் எல்லாமே நம்ம அதுல தான் கேட்டிருந்திருப்போம். அந்த காலத்துலலாம் செய்திகள்லாம் கேட்கணும் அப்படின்னாலே ரேடியோ தான் கேட்டிருக்கோம்.
2: ஆமா, எல்லா நியூஸும் அதான் நியூஸ், அதான் தெரியும். பேப்பர் கூட அப்புறம் ஜாஸ்தி வாங்குறது கிடையாது, எல்லாம் நியூஸ் அதான் அப்போ அதில் போடுறப்போ கேட்போம். மற்ற படங்கள் எல்லா பாட்டுமே கேட்போம்.

0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க?
1: என் பேர் என் முருகன், முத்தாலாங்குறிச்சி, டெய்லரிங் ஷாப் வளர்ப்பாங்க.
0: வானொலியெல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பாக கேட்போம், கேட்போம், கேட்டிருக்கோங்க, அடிக்கடி கேட்போம்.
0: என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கிறீங்க?
1: சாயங்காலம் மெயினாக செய்தி வாசிப்பாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அதெல்லாம் கேட்போம்.
0: இப்போ கேட்க ஆரம்பிச்சிங்க?
1: 6-7 வயசில் வந்து அப்போ டிவிலாம் கிடையாது, வானொலி பாட்டு கேட்கக்காண்டியே இத்தனை மணிக்கு பழைய பாடல் போடுவாங்க அப்படின்னு அதுக்காண்டியே நாங்கள் வெயிட் பண்ணுவோம்.
0: வீட்லயே ரேடியோ வந்து எதுல நீங்க ரேடியோ கேட்டிருக்கீங்க? முந்தி வந்து பெருசா அதுக்குன்னு ரேடியோ வச்சிருப்பாங்க வீட்டுல, அந்த மாதிரி
1: மரக்கட்டை இது மாதிரி இருக்குமா? வானொலி ரேடியோ, அதெல்லாம் கேட்பாங்க. செய்தி எல்லாமே கலந்து வர்றதுனால கண்டிப்பா கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கும். நாட்டு நடப்பு செய்திகள் சொல்லுவாங்க, அடுத்த பழைய பாடல் மெனக்கட்டு 6 மணிக்கு மேலே கண்டிப்பாக வைப்பாங்க, கேட்போம்.
0: மற்றவங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் ரேடியோ கேட்டிருக்காங்களா?
1: நாங்கள் வந்து அந்த டைம் டிவிலாம் கிடையாது கிராமத்தில், ரேடியோ கேட்காண்டி ஒரு வீட்டில் 2 வீட்டில் இருக்கும், பாட்டு கேட்கக்காண்டியே நாங்கள் போய் அங்கே இருப்போங்க. விருப்பம் பாடல் மத்தியானம் போடுவாங்க, அது கேட்போம்.
0: ஆல் இண்டியா ரேடியோ சொன்னோடனே டக்குன்னு உங்கள் ஞாபகத்துக்கு வருது?
1: டக்குன்னு யாவது வர்றதுன்னா செய்தியில் தான் மெயினும், செய்தி. அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து பாடல் போடுவாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அது கண்டிப்பாக கேட்போம். சாயங்காலம் 5 மணிக்கு மேலே அதெல்லாம் வைப்போம்.
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது, ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்

0: அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: பாடல்களை கேட்டு ரசிக்க போறீங்க. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இல் நேரம் 2:31 ஆக போற இந்த நேரத்துல துள்ளல் தாளம் நிகழ்ச்சி வழங்க வந்திருக்கிறது நான் அஜிதா. நிகழ்ச்சியை நாம கேட்க போற முதல் பாட்டை பாடியிருக்காங்க மனோ மற்றும் சித்ரா. பாடல் கேட்டலாம் சூரசம்ஹாரம் படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல துள்ளல் தாளம் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. பாடல் கேட்டலாம் அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
1: நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க மனு மற்றும் எஸ் ஜானகி. தர்மதுரை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வரும் இந்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

முக்கா முழம் தாக்கா சுத்துதடி ஆசை சித்து மனவாச்சு சித்தனைக்கு மேல சுத்தி கட்டு போச்சு ஹொய்யா.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம். பாடல் கேட்டலாம் ரங்கா திரைப்படத்திலிருந்து.

பட்டுக்கோட்டை அம்மாடு, பாத்து புத்தான் அம்மாடு, கண்ணால சிரிச்சா கண்ணா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை

0: வகை வாழ்வில் நூறு துவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து மறப்பா.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: இதுவரைக்கும் சூப்பரான வாய்ப்பாடல்கள்.

இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டு ரசித்த பாடல்கள் எல்லாம் நேயர்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அஜிதா தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஈஸ்வரம் பண்பலை 100.9 தொடரும் நிகழ்ச்சியாக 3:02 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு. அதற்கு முன்பாக கேட்டுவிடலாம் 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்

உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் எல்என்டி நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தாவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெகராவத் மற்றும் சுனில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: வணக்கம் நேர்களே, செவிக்கு விருந்தாக மனதிற்கு இதமான மெல்லிசை கானங்களின் தொகுப்பாக இது மெல்லவரும் பாட்டு. காதல் இந்த அழகான உணர்வை அழகாக சொல்ற பாடல்களாக ரசிக்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களுடன்

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும்

0: பழங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது மெல்லவரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். 3:11 நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் சுஜாதா ஆகியோர் குரல்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
4: ராகங்களால் இதயம் வருடுவது மெலவரும் பாட்டு. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இனிய இசையால் இதயமுருடும் நேரமாக நாம் ரசிப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்லவரும் பாட்டு. மனதை வருடும் அடுத்த கானம் பூவேலி திரைப்படத்திலிருந்து.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம்.

0: இல்லை, தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
2: நேரம் 3:31, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை ரூம் 100.9 இது மெல்லவரும் பாட்டு. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த கானம் உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகு, ராஜபாளையம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகு, ராஜபாளையம்.
4: நேரம் 3:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது மெல்ல வரும் பாட்டு. இனிய கானங்கள் வரிசையில் அடுத்த கானம் ஜெயம் திரைப்படத்திலிருந்து.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை

0: ஆகியவற்றின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழுவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் 3:51. இனிய இசையோடு நாம் இணைந்திருக்கிறோம் மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடனடியாக விழுவசந்தை அருகே ராஜபாளையம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து.

0: காலை 4:01 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் புதிய கிளை அமஞ்சிக்கரை ஆம்பா ஸ்கை 1 மாலில் June 4 கோலாகல ஆரம்பம்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை 1 மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000+ பொருட்கள் வாங்குபவர்களுக்கு

0: மாலை 4:01 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் புதிய கிளை அமஞ்சிக்கரை ஆம்பாஸ்கைவன் மாலில் June 4 கோலாகல ஆரம்பம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ்கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன்கோ.
2: 62 மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67 பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. உற்சாகமான மாலை வணக்கம் ஏன் சொல்றோம்னா, உற்சாகமான ஆட்டக்களம் ஆரம்பம் ஆயாச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டு. இன்னைக்கு என்ன விளையாட்டு?
0: இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டோட பேர் வந்து ஸ்டார்ட் த பாட்டு.
3: பேரிஸ்மா சூப்பராக இருக்கு. ஸ்டார்ட் த பாட்டு, அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் விளக்கம் கொடுத்துட்றீங்களா?
0: விளக்கம் கொடுத்துடலாம். அதாவது ஒரு பாட்டில் இருந்து 4 நாங்கள் படித்து காட்டுவோம்.
3: அதாவது இடைப்பட்ட வரிகள்.
0: ஆமாம், இடைப்பட்ட வரிகள். ஏதாவது ஒரு 4 கண்டிப்பாக அது முதல் வரியாக இருக்காது. அந்த வரிகளை நாங்கள் படித்து காட்டுவோம். அந்த படித்து காட்டுற வரியை வச்சு நீங்கள் அது என்ன பாடல்னு கண்டுபிடிச்சு அதை எங்களுக்கு பாடி காட்டணும். நாங்க படிப்போம், நீங்க பாடுவீங்க. ஸோ பாட தயாரா இருந்தீங்கன்னா நேயர்கள் என்ன பண்ணணும்?
3: அதற்கு 25, 30, 170 இதில் அறிமுக நேர்கள் பங்கு பெறலாம். 25, 30, 171 அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம். முன்னிணைப்பிற்கு 04 5 2

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் அம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
5: ஸ்டார்ட் த பாட்டு விளையாட நேயர்களோடு விளையாட நாங்க அவளா காத்திருக்கிறோம். சூரியகலா மற்றும்
6: அஜிதா, வணக்கம் நேயர்களே. விளையாட்டு பேர சொன்னோடனே நேயர்களும் ஆர்வமா பங்கு கொள்ள வந்துட்டாங்க. முதலாவது நேயர் வணக்கம்.
7: வணக்கம் மேடம். சூரியகலா அஜிதாவுக்கு வணக்கம். தல்லாகுளம் சக்திவேல்.
5: தல்லாகுளம் சக்திவேல், ஜெயிச்சிடலாமா?
7: அதாவது சாப்பிடுறமோ, 4 மணி எப்படா வருதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு.
5: அடடா. சரி, உங்களுக்கான வரிகள் கேட்டுருவோமா?
7: தெரியற மாதிரி சொல்லுங்க.
5: சரி,
6: உங்களுக்கான வரிகள். புன்னை வனத்தினிலே பேடை குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன்.
7: உன்னை வனத்து குயிலே நீலம் பாடு.
6: இல்லைங்களே, அது பாடல் இல்ல.
5: அதாவது அந்த வார்த்தை ஒத்து போறதுனால இதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இல்ல, முயற்சி

0: பண்றீங்களா?
1: புன்னை
0: வனத்தினிலே பேடை குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். ஆனா இது கொஞ்சம் புகழ்பெற்ற பாட்டு தான் இல்லையா? கேட்ட மாதிரியே இருக்கா உங்களுக்கு? பேசலாமா வேணாமான்னு குழப்பத்தில இருந்து வர்றவங்க யாரு?
2: சின்னத்தாய்
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கான வரிகள் கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சிய? அதே வரிதான், புன்னை வனத்தினிலே பேடை குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நான்
2: அறிஞ்சேன்.
0: ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல் தான் இது.
3: இந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பாங்க, டக்குன்னு மைண்டுக்கு வர மாட்டேங்குது.
2: அதேதான்.
3: சரி,
0: முயற்சி பண்றீங்களா? அடுத்த நேர் வழிவிட்டலாமா?
3: நன்றி நன்றி
0: நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம்
4: மேடம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஐயா, உங்க பேரை திரும்ப சொல்லுங்க.
0: முனீஸ்வரன் ஐயா, சொல்லுங்க. உங்களுக்கான வரிகள் இதேதான், புன்னை வனத்தினிலே பேடை குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன்.
3: நீங்க அறிஞ்சிட்டீங்களா?
0: அது வரிகள் முதல் இரண்டு வரிகளையும் இந்த பாடலோட பாடிருங்க.
3: முதல்ல இத கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா?
0: இத கண்டு வாழ்த்து சொல்லிடலாம். அதோட முதல் இரண்டு வரியும் பாடிடலாமா?
4: ஏடு பலவி நல்ல சீரி பலவி மறக்க மனம் கூறுதில்லையே.
3: அருமையா பாடிட்டீங்க,
0: நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லி இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயரை சந்திச்சலாம். நேயர்கள் இதே மாதிரி இன்னைக்கு ஸ்டார்ட் த பாட்டு விளையாடணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 04522 என்ற மதுரையோட முன்னணிப்பு தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய இரண்டு எண்களிலும் வரலாம், வந்து விளையாடலாம். ஸ்டார்ட் த பாட்டு. விளையாட இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
5: காசி மாயன் குடியுத்திரை.
3: காசி மாயன், உங்களுக்கான வரிகள் சொல்லிரலாமா?
5: சொல்லுங்க.
3: ரொம்ப எளிமையா தான் இருக்கும் நினைக்கிறேன், கேளுங்க. கண்ணில் நீர் பெருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது, அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது, இது பாசம் அன்றோ?
5: என்று நம்பி.
3: இது அப்படியே பாடலா பாடிய காட்டுங்க பாப்போம்.
5: அம்மம்மா தம்பி என்று நம்பி உன்னை வளர்த்தா.
3: சரிங்கயா, நாங்க சொன்ன வரிகளை பாடி காட்ட முடியுமா?
5: திரும்ப சொல்லுங்க.
3: கண்ணில் நீர் பெருக அப்படின்னு ஆரம்பிச்சது இல்லையா, சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது.
5: அது கடைசியா வரும். கண்ணிற்கு நீர் வழிய
6: வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
7: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: செடுத்து போன வரா தொட்டதுனால ஏதோ நின்றா.
1: ராணி விசேஷத்து கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
4: நேரம் மாலை 4:15. நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. வசந்த் அன்கோவின் புதிய கிளை அமைஞ்சிக்கரை ஆம்பாஸ் கைவன் மாலில் ஜூன் 4 கோலாகல ஆரம்பம்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 ஜூன் 4 முதல் 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அன்கோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஆட்டக்களம். ஆட்டக்களத்துல அமர்க்களமான விளையாட்டு இன்னைக்கு
1: ஸ்டார்ட் த பாட்டு. நேயர்கள் எல்லாருமே உற்சாகமா பங்குகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
2: தமிழ் ஜீவன் தொண்டி.
0: என்னங்க ஐயா?
1: தொண்டில இருந்து தமிழ் ஜீவன் ஐயா பேசுறீங்க. விளையாட்டை கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: இதற்கு முன்பாக கொடுத்த பாடல் வரிகள் கண்டுபிடிக்க முடிஞ்சா? சரி, இந்த பாடல் வரிகளை கண்டுபிடிக்கிறீங்களான்னு
2: பாப்போமா?
0: இரண்டு வரிகளில் திருக்குறள் இருந்திட காரணம் இருக்கிறதே, கணவன் ஒரு வரி மனைவி ஒரு வரி அர்த்தம் கிடைக்கிறதே. அழகா இருக்கியா அந்த வரிகள்?
2: ரொம்ப அழகா இருக்கு. தெரியலக்கா.
0: தெரியலையா?
1: முயற்சி பண்றீங்களா? அடுத்த நேர் வழிவிட்டலாமா?
0: நன்றி நன்றி ஐயா.
1: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். உங்க பேரை திரும்ப சொல்லுங்கம்மா.
3: என் பேரு சுபஸ்ரீ மேடம், பழங்காலத்திலிருந்து.
1: பழங்காலத்திலிருந்து சுபஸ்ரீ பேசுறீங்களா?
3: நிகழ்ச்சி
1: கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வரிகள் இதோ.
0: உங்களுக்கான வரிகள் கேளுங்க. இரண்டு வரிகளில் திருக்குறள் இருந்திட காரணம் இருக்கிறதே, கணவன் ஒரு வரி மனைவி ஒரு வரி அர்த்தம் கிடைக்கிறதே. கிடைச்சிருச்சா? அதே தான்
1: வந்துட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க, பாடிருங்க.
0: நம்ம கொடுக்குற வரிகள்லாம் நேர்கள் கேட்டிருப்பாங்க அந்த பாடல்கள். முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
0: வணக்கம்
1: வணக்கம். இணைப்புல ஏதோ இங்க பேசாம அங்க பேசிட்டு இணைப்புல காத்திருக்கும் அடுத்த நேர் சந்திச்சலாம். வணக்கம்.
4: வணக்கம். இனிய மாலை வணக்கம். மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி, ஸ்ரீதேவி குமரன். சொல்லுங்க மேடம்.
0: ஸ்ரீதேவி அம்மா, உங்களுக்கான வரிகள் கொடுக்கறோம்.
4: சொல்லுங்க மேடம்.
0: இரண்டு வரிகளில் திருக்குறள் இருந்திட காரணம் இருக்கிறதே, கணவன் ஒரு வரி மனைவி ஒரு வரி அர்த்தம் கிடைக்கிறதே.
4: கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் போல படம் வேதம்.
1: ஆஹா, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லி இணைப்புல.
0: அதோட முதல் வரி, முதல் வரி சொல்லிட்டீங்க, அதாவது இந்த இடைப்பட்ட வரிகள் கொடுத்தோம்ல, அதை பாடி காட்டுங்க.
4: கணவன் ஒரு வரி மனைவி ஒரு வரி அர்த்தம் இளகிருந்ததுன்னு.
1: பரவாயில்ல, பாடலை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்காகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லி இனிப்பில் இணைய காத்திருக்கும். அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
0: வணக்கம்
5: வணக்கம் மேடம்.
0: சரி, உங்களுக்கு என்ன வரிகள் காத்துட்டு இருக்குன்னு பாப்போமா, அதுக்கு முன்பாக உங்களை அறிமுகப்படுத்திடுங்க.
5: எனக்கு பழைய வரியா போட்டு விடுங்க.
1: சரி, உங்களுக்கான வரி இருக்கு, உங்க பேரை சொல்லுங்க, அறிமுகப்படுத்திக்கோங்க. உக்கரபாண்டியன் ஐயா, உங்களுக்கான வரிகள் கேட்க தயாரா இருக்கீங்களா?
0: உக்கரபாண்டியன் ஐயா, உங்களுக்கு என்ன கேள்வி வருதோ அதுதான், இதுல சாய்ஸ் எல்லாம் கிடையாது. சரி, என்ன வருதுன்னு பாப்போம். உங்களுக்கான வரிசையில இன்னைக்கு கேள்வி ஒளிஞ்சிருக்கு.
1: சிறகு முளைத்த கிளி போல மனம் பறக்க நினைக்கும் புவி மேலே, தனிமை நினைவு இனியேது.
0: அப்படியே ஒரே தலை சுத்துற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா?
1: இது பழசுதான், 80களில் வந்த ஒரு திரைப்படத்துல வந்த பாடல் தான் இது. நம்ம நிலையத்துல அடிக்கடி ஒளிபரப்பக்கூடிய பாடல் தான் இது. ஆமா,
0: உங்களுக்காகவே அஜிதா கொஞ்சம் ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க.
1: ஆமா,
5: சொல்லுங்க
1: மீண்டும் ஒரு முறை. சிறகு முளைத்த கிளி போலே மனம் பறக்க நினைக்கும் புவி மேலே, தனிமை நினைவு இனி ஏது?
0: உக்கரபாண்டியன்
1: ஐயா, தெரிஞ்ச மாதிரி இருக்கு.

0: இப்ப நாம உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க, பாட்டை கேளுங்க, என்ன பாட்டுன்னு பாடி காட்டுங்க.
1: இது உங்க மெமரி பவருக்கே சவால் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
0: ஆமா, இப்போ ஸ்டார்ட் த பாட்டு விளையாட காத்திருக்க நேர சந்திச்சிடலாமா? வருக வணக்கம்.
2: இது வரைக்கும் வணக்கம். நான் ஜெயிலர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் ஐயா.
0: சொல்லுங்க, உங்க விளையாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கோடி
0: பேரிலே ரெண்டு மாயமே. புது பாட்டு, நம்ம பண்பலையில தினமும் ஒளிபரப்பாக கூடிய ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். அந்த பாடல
1: வரிகளே குறிப்புதான்.
0: யாரடி உன் தோளிலே கண் போகுதே தாபத்தேரிலே மண் வாழ்ந்திடும் கோடி பேரிலே ரெண்டு மாயமே.
2: மேம், இது யாரடி நீ மோகினியிலே?
0: இல்ல இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இது ரொம்ப புது பாட்டு. நீங்க தான் கண்டிங்களா புது பாட்டு, அதனால புது பாட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நானு.
1: அஜிதா உங்க ரெக்வஸ்ட ஏத்துக்கிட்டாங்க.
0: ஆமா
1: பேசுங்க. ராமநாதபுரத்துல இருந்து
0: சொல்லுங்கய்யா, உங்களுக்கான வரிகள் கொடுத்துடலாமா? இப்போ முந்தின நேயர் கண்டுபிடிக்காத அதே வரிகள் தான் உங்களுக்காக வருகிறது. யாரடி உன் தோளிலே கண் போகுதே தாபத்தேரிலே மண் வாழ்ந்திடும் கோடி பேரிலே ரெண்டு மாயமே.
1: புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கா?
0: அப்படிங்களா, கண்டுபிடிக்க முடியுதா? இல்ல அடுத்த நேருக்கு வெளிவிட்டுலாமா?
2: நன்றி.
0: இணைப்பில் வந்தமைக்கு. இப்ப இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: மதுரை மாவட்டத்துல இருந்து ரம்யா பேசுறேன்.
0: ரம்யா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: ஒரு வரி கொடுப்பீங்க, அந்த பாட்டை கண்டுபிடிச்சு.
0: உங்களுக்கும் அதே வரிகள் தான். யாரடி உன் தோளிலே கண் போகுதே தாபத்தேரிலே மண் வாழ்ந்திடும் கோடி பேரிலே ரெண்டு மாயமே. இல்லைங்களே, தினம் தினம் பாட்டு வேணுமால வரலாம். இந்த பாட்டு பாட்டு ஹிட்ல வருது. சில நேரங்கள்ல ஆட்டக்கலங்களே இந்த பாடல் ஒளிபரப்பப்படுது. க்ளூ குடுத்துட்டேன், இவ்வளவு க்ளூ குடுத்துட்டேன்.
1: அஜிதா அதை பிளே பண்ணி காட்டவும் தெரியும். அடடா, இந்த பாட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு.
0: கண்டுபிடிக்கிறீங்களா இல்ல நாங்களே பிளே பண்ணிடலாமா? நன்றி நன்றி, நல்லாவே முயற்சி பண்ணுங்க. என்ன பாடல் அது அப்படின்னா,

0: அடடா இந்த
1: பாடலான் பாட்டு வேணுமாலே கேட்பாங்க, சில நிலங்கள் ஆட்டக்கலங்களையும் கேட்பாங்க அப்படின்றத இதுதான் சொன்னேன். கன்னிமா பாடல் தான் இந்த பாடல், இந்த வரிகள் வந்த பாடல். அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்னால் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
2: மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம். 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை.

0: அழகு ராஜபாளையம்.
1: ஸ்டார்ட் த பாட்டு விளையாடிட்டே இருக்கோம். இது ஆட்டக்களம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு ஸ்டார்ட் த பாட்டு, ஒரு பாடலினுடைய இடைப்பட்ட வரிகளை நாங்கள் உங்களுக்கு வாசிச்சு காட்டுவோம். அந்த பாடல் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நீங்க அந்த பாடலை
2: பாடி காட்டணும். அப்படி பாட இனிப்புல காத்திருக்க நேர சந்திச்சலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும், மாலை வணக்கம். மதுரை காமராசபுரத்துல இருந்து முனீஸ்வரி பேசுறேன்.
1: முனீஸ்வரி, இதற்கு முன்பாக கொடுத்த பாடல்கள்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சா?
3: ஒரு பாட்டு மட்டும், இந்த இஞ்சி ஈடு அது மட்டும் தான் தெரியும்.
1: அது மட்டும் தெரிஞ்சா?
3: ஆமா, வேற எதுவுமே தெரியல.
1: சரி, இப்போ நாங்க உங்களுக்கு குடுக்கறோம், அத வரிகளை கண்டுபிடிக்க முடியுதான் பாருங்க. உள்ளங்கள் பேசும் மொழி அறிந்தால் உன் ஜீவன் தொலைக்க தேவையில்லை. இரு கண்கள் பேசும் பாஷைகளை 200 மொழிகள் சொல்வதில்லை. அச்சோ, கேட்ட மாதிரி இருக்கா? சரி, இன்னும் ஒரே ஒரு முறை. உள்ளங்கள் பேசும் மொழி அறிந்தால் உன் ஜீவன் தொலைக்க தேவையில்லை. இரு கண்கள் பேசும் பாஷைகளை 200 மொழிகள் சொல்வதில்லை.
2: நன்றி நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணைய காத்திருக்கும், அடுத்த நேர சந்திச்சலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கான வரிகள் கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: காலையில கண்ணாடி மாளிகையிலயும் அறிமுகம் ஐயா இணைந்தீங்க இல்லையா? சரி, உங்களுடைய ஆர்வத்தினால சரி, உங்களுக்கான வரிகள் சொல்றோம். உள்ளங்கள் பேசும் மொழி அறிந்தால் உன் ஜீவன் தொலைக்க தேவையில்லை. இரு கண்கள் பேசும் பாஷைகளை 200 மொழிகள் சொல்வதில்லை. ஒரு கேள்விதான்,
2: ஒரு கேள்விதான்.
3: இல்ல இல்ல, ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டதானே
2: கேட்டது, அதுதான் 3 வந்து ஒரே கேள்விதான். யாரு கண்டுபிடிக்கிறீங்களோ அடுத்து வந்து வேற பாட்டு மாத்துவோம்.
3: எந்த நடிகர் கொடுங்க?
1: இந்த வரிகளே குறிப்பு தான்.
2: ஆமா, இது வந்து ஒரு 90களில் வெளிவந்த திரைப்படத்தில இருந்து வந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். நடி யாரா? நாங்க க்ளூ குடுக்கலையா? இந்த மாதிரிதான் குடுத்துருக்கோம், இந்த வருஷத்துல வெளிவந்த திரைப்படம் அப்படின்னு தான் க்ளூ குடுத்துட்டு இருக்கோம்.
3: நன்றி
2: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணைய காத்திருக்கும், அடுத்த நேயர். வருக, வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா? உள்ளங்கள் பேசும் மொழி அறிந்தால் உன் ஜீவன் தொலைக்க தேவையில்லை. இரு கண்கள் பேசும் பாஷைகளை 200 மொழிகள் சொல்வதில்லை. நல்ல வரிதான்.
2: அதே நேரு கொடுத்தா அதே க்ளூ. 90களில் வெளிவந்த திரைப்படத்தில இருந்து வந்த ஒரு பாடல் இது. ரொம்ப ஃபேமஸான பாட்டு, ரொம்ப ஒரு நல்ல மெலோடியான பாட்டு. இதுக்கு மேல என்ன க்ளூ கொடுக்க?
1: உள்ளங்கள் பேசும் மொழி அறிந்தால் உன் ஜீவன் தொலைக்க தேவையில்லை. இரு கண்கள் பேசும் பாஷைகளை 200 மொழிகள் சொல்வதில்லை. சூப்பரே.
2: சரி, நேரம் ஆயிட்டே போகுது. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அது என்ன பாடல்ன்றதை இதோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ஸோ இந்த பாட்டு தான் அந்த பாட்டு. இதே மாதிரி உங்களுக்கும் இந்த பாடல் என்ன பாடல் தெரிஞ்சிருந்தா நீங்களும் பங்கு கொண்டு பேச அழைக்கலாம், தொடர்ந்து கேட்கலாம். இது ஆட்டக்களம். மாலை 4:30 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களமின் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் புதிய கிளை அமைஞ்சிக்கரை ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் June 4 கோலாகல ஆரம்பம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
4: நேரம் 4:38. அமர்களம் ஆட்டக்களம் கேட்டுட்டே இருக்கும். ஸ்டார்ட் த பாட்டு விளையாட்டோடு
5: நேர்கள் எல்லாமே உற்சாகமா பங்களிச்சுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் விஜயலட்சுமி, உற்சாகமா கலந்துகிட்டீங்க.
5: பதில் கண்டிப்பா சொல்லிருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையிலே விளையாடலாமே. உங்களுக்கான வரிகள், பாதங்களில் சதங்கைகளின் நாதங்களை கேட்கிறேன், பூப்பந்தலா பொன்னூஞ்சலா புரியாமல் நான் பார்க்கிறேன்.
4: எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கா,
6: சொல்லுங்க.
5: மீண்டும் ஒரே ஒரு முறை. பாதங்களில் சதங்கைகளின் நாதங்களை கேட்கிறேன், பூப்பந்தலா பொன்னூஞ்சலா புரியாமல் நான் பார்க்கிறேன்.
4: விஜயலட்சுமி புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு
6: நினைக்கிறேன்.
5: ஆமா, ரெண்டு தடவை தான் சொல்லுவோம். நீங்க கண்டுபிடிக்கலன்னா அடுத்த நேயர் வந்து கண்டுபிடிப்பாங்க, அவ்வளவுதான். முயற்சி பண்றீங்களா?
4: நினைக்கிறேன்.
5: வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
7: வணக்கம். 3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பல் நேர் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். மாலை வணக்கம். மாலை வணக்கமா
4: சொல்வது?
7: செல்லூர்ல குமரன் பேசுறேன்.
4: குமரன், அப்படியே அந்த பாடலை பத்தி யோசிச்சுட்டே இருந்துட்டீங்களோ?
7: எண்பதுல அந்த படம் அது.
5: ஆமா,
7: வீராஜனம் பாட்டு மாதிரி இருக்குமா? சொல்லுங்க.
5: பாதங்களில் சதங்கைகளின் நாதங்களை கேட்கிறேன், பூப்பந்தலா பொன்னூஞ்சலா புரியாமல் நான் பார்க்கிறேன்.
7: ஒரு பொன்மானை நான் பாடும் தகுதிதோ
5: இல்லையே
7: அந்த பாட்டுல.
5: ஆஹா,
4: அடே சலங்கின்னு வரவும் சலங்கையோட இணைச்சு ஒரு பாடலை சொல்லியிருக்கீங்க செல்லூர் குமரன்.
5: பாதங்களில் சதங்கைகளின் நாதங்களை கேட்கிறேன், பூப்பந்தலா பொன்னூஞ்சலா புரியாமல் நான் பார்க்கிறேன். கண்டுபிடிச்சிங்களா? அடுத்த நேருக்கு வழிவிட்டலாமா?
7: வந்தனம் என் வந்தனம் மன்னதன், அந்த பட
5: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, சந்தோஷமா இருக்கா ஜெயிச்சது. சூப்பர் சூப்பர் சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இணைப்பில் இணைய காத்திருக்கும்.
4: அடுத்த நேயர் யார், எங்கிருந்து கேட்கலாம்?

0: அதற்கு முன்பாக இந்த கேம் திரும்ப சொல்லிடுவோமா, ஸ்டார்ட் டு த பாட்டு. ஒரு பாட்டுடைய இடைப்பட்ட வரிகளை நேர்களை நாங்கள் உங்களுக்கு வாசித்து காட்டுவோம். அந்த பாட்டுடைய முதல் வரியை கண்டுபிடிச்சு நீங்கள் பாடலாம் பாடணும். இதுதான் அந்த பாட்டோட விதிமுறை. இப்போ கடைசியாக வந்த நேரம் அருமையாக அது இதுன்னு பல பாடல்களை நினைவுக்கு கொண்டு வந்து சரியான பாடலை கண்டுபிடிச்சிட்டாரு.
1: இப்போ அடுத்து வரப்போகிற நேரம் கண்டுபிடிக்கிறாளா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல். திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்டார்ட் த பாட்டு விளையாட்டாக ஆட்டக்களம் கேட்டுட்டே இருக்கோம்.
1: பாட்டு பாட வந்திருப்பது யாருங்க? வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
3: ராஜா ஹுசேன் பேசுறேன்.
1: ராஜா ஹுசேன், எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஜெயந்தபுரத்துல உண்ணாதிரில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க.
0: பேரும் பேர் முதற்கொண்டு சொல்லிட்டீங்க.
1: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
0: இதோ உங்களுக்கான வரிகள். உங்களுக்கான வரிகள் கேளுங்க. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். எளிமையா இருக்கு இல்லையா? ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். அருமையான வரிகள் இல்லையா? இந்த வரிகளே எளிமையான வரி. இந்த வரிகளே
1: கூட ஈஸியா பாடலே வந்து க்ளூ தான் உங்களுக்கு.
0: ஆமா ஐயா, இணைப்புல இருக்கீங்களா? சரி, நன்றி நன்றி ஐயா. அடுத்த நேர சந்திக்கலாம், அடுத்த நேர கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
4: ஹலோ,
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
0: முனீஸ்வரி. வரிகள் கேட்டீங்களா கடைசியா நாங்க கொடுத்தது?
4: ஹலோ,
1: இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
0: ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். முனீஸ்வரிக்கு நினைவுக்கு வரலையா? ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். நல்ல ஒரு ஆடல் பாட்டு.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்த நேர் வழிவிடலாமா?
0: நன்றி நன்றி நன்றி, உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள். அடுத்த நேர் இணைப்புல காத்திருக்காங்க. வணக்கம்.
5: ஹலோ,
0: வணக்கம். யார், இங்க இருந்து?
5: பாலாஜி பேசுறேன்.
1: பாலாஜி, எங்க இருந்து பேசுறீங்க?
5: சோழபுரம்.
1: எங்க இருந்து?
5: சோழபுரம்.
1: சரி, உங்களுக்கான வரிகள்
0: வரிகள் உங்களுக்கான வரிகள் கேளுங்க. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான்.
5: வராத நதிக்கரை ஓரம், ஒரே ஒரு பாடல்.
1: பாடம் கரெக்ட், பாட்டு தப்புங்க.
0: கிட்டக்க நெருங்கிட்டீங்க. நன்றி நன்றி ஐயா,
1: நன்றி நன்றி.
0: என்ன, கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க.
1: அதாவது படம் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க, பாடல தான் தப்பா சொல்லிட்டாங்க. என்ன பாட்டுன்னா இந்த பாட்டு தான்.

0: அதாவது இந்த பாட்டு தான் ஈஸியான பாட்டு, அவர் படம் பேர் வரைக்கும் சொல்லிட்டாரு, பாடல் தான் கண்டுபிடிக்க முடியல. சரி, அடுத்த நேயர் வந்து கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் கேட்டுட்டு வந்துடலாமா? நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களத்துல ஸ்டார்ட் த பாட்டு.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனாலும் சரி இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்கள்.

0: மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கண்டுபிடிக்கவும் செஞ்சிட்டாங்க நிறைய பேர். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரத்திலிருந்து
4: ராமமூர்த்தி பேசுறீங்க. அப்பா வரும்போதே டைமிங்ல ரைமிங்ல வரீங்க, சூப்பரா பதில் சொல்ல காத்துட்டு இருக்கீங்களா? கேட்டலாமா? அஷ்டலக்ஷ்மியும் நவநிதியும் இஷ்டமாய் உன்னிடம் சேர்ந்ததையா, அன்னபூரணி என்னை பாரணி, கஷ்டம் யாவுமே தீர்ந்ததையா. இது ஒரு பழைய பாட்டு.
2: தமிழ்லதான் சொன்னாங்களே, ஒரே குழப்பத்துல இருப்பாங்க ராமமூர்த்தி ஐயா. தமிழ் பாட்டு தானா?
4: முயற்சி பண்றீங்களா?
2: நன்றி
4: நன்றி நன்றி. அதாவது ரொம்ப இது பழைய பாடல் தான், இதை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ஆனா டக்குன்னு கேட்டணும் என்ன பாட்டா இருக்கும் புரியலையே அப்படின்ற மாதிரி.
2: அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்களா?
4: அடுத்த நேயர் வந்து இந்த பாட்டு என்னன்னு யோசிச்சுட்டே
2: இருக்காங்க போல இருக்கு.
4: யோசிச்சுட்டே இருந்தீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே போனை எடுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு
2: 2530170 அறிமுக நேயர்கள் பங்கு பெறுங்க. 2530171 அனைத்து நேயர்களும் பங்கு பெறலாம்.
4: சரி, நேர்காக காத்துட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஆல் இன் ஆல் அழகுராஜா படத்திலிருந்து.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: கண்டுபிடிக்கான
2: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
3: அருமையா, கேள்விக்கு முன்னாடியே பதில் வந்துருச்சு இல்லையா? அஜிதா, இந்த கேள்வி கேட்க ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க, பதில சொல்லிட்டாங்க.
2: நான் சரி திருப்பி வாசிக்க சொல்லுவாங்க, இன்னொருக்க வாசிக்க சொல்லுவாங்க, எல்லா நேரம் அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. நான் பதில சொல்லிடுறேன் மேம் அப்படின்ட்டு டக்குன்னு கரெக்டான பதிலும் சொல்லிட்டாங்க. அடுத்த நேர சந்திக்கிறதுக்கு மேல கேட்டலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: வணக்கம். இனிப்பில காத்திருக்க நேய ஸ்டார்ட் த பாட்டு விளையாட காத்திருக்கவங்க ஆட்டக்களம் நிகழ்ச்சியில.
4: வணக்கம், மதுரை அழகர் கோவில் இருந்து டி அஸ்வின்.
3: பேர திரும்ப சொல்லுங்க.
4: அஸ்வின்.
3: அஸ்வின், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
4: 8th.
3: இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா?
4: போயிட்டு வந்துட்டேன்.
3: ஓ, இன்னைக்கு தான் ரீஓபன், புதுசா இருந்திருக்கும் இல்லையா? எப்படி இருந்துச்சு? திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் போறீங்க. சரி, கேம்ஸ் கேம்ஸ் ஜாலியா இருந்துச்சா?
4: சரி,
3: ஈஸியான பாட்டு உங்களுக்கு கேட்டுருவோமா? சரி, உங்களுக்கான பாட்டு, எங்கள் மனதை கொள்ளையடித்தாய், இந்த தந்திரமும் மந்திரமும் எங்கு சென்று படித்தாய், விழி அசைவில் வளை விரித்தாய், உன்னை பல்லக்கினில் தூக்கி செல்ல கட்டளைகள் விதித்தாய். நல்ல ஃபேமஸான பாட்டு தான்.
2: கெஸ் பண்றீங்களா இல்ல அடுத்த நேர் கேள்வி?
3: ஆ, எங்கள் மனதை கொள்ளையடித்தாய், இந்த தந்திரமும் மந்திரமும் எங்கு சென்று படித்தாய், விழி அசைவில் வளை விரித்தாய், உன்னை பல்லக்கினில் தூக்கி செல்ல கட்டளைகள் விதித்தாய்.
4: கேட்டிருக்கேன், ஆனா நான் வந்து

0: வரமாட்டேங்குதா? சரி, நல்லாவே முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அதாவது இன்னைக்கு ஆட்டக்கலம்ல கிட்டத்தட்ட 20 நேயர்களை நம்ம வந்து சந்திச்சோம். ரொம்பவே அருமையா போச்சு இன்னைக்கான ஆட்டக்கலம்.
1: 20 மேற்பட்ட நேயர்கள்
0: மேல நான் கணக்கு பண்ணது 20 தான். 20 தாண்டி அப்ப நேயர்களை நம்ம இன்னைக்கு சந்திச்சிருக்கோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப கடைசியா வந்து ஒரு
1: அந்த பாட்டு நீங்க கண்டுபிடிச்சீங்களா அஜிதா?
0: அது என்ன பாட்டுன்னு நான் கண்டுபிடிச்சு இங்க எடுத்தும் வச்சிருக்கேன். அந்த பாடலை கேட்டலாமா?

0: ஸோ யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் இடம்பெற்ற வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ அப்படின்றதான் நீங்கள் சொன்ன பாட்டு. கரெக்டா?
1: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க அஜிதா, சூப்பர்.
0: இப்போ அடுத்த நேர சந்திச்சிடலாமா?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சாமிநாதன், உங்களுக்கான வரிகள் கேட்டுருவோமா?
2: கேட்டலாமா, சொல்லுங்க.
0: தாலி கொள்ளும் பெண்கள் தாயை நீங்கும் போது கண்ணோடு குற்றாலம் மாடி கொண்ட ஊஞ்சல்.
1: நல்ல கேட்ட வரிகளை தான் இருக்கு இல்லையா?
0: மீண்டும் ஒரு முறை சொன்னா கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறீங்களா?
2: சொல்லுங்க.
0: தாலி கொள்ளும் பெண்கள் தாயை நீங்கும் போது கண்ணோடு குற்றாலம் பாய்வதுண்டு மாடி கொண்ட ஊஞ்சல்.
1: உங்களுக்கு இந்த பாட்டு வந்து கேட்ட பாடலா தான் இருக்கும் கண்டிப்பா.
0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். அது என்ன பாடல்ன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?

0: அதாவது பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை தான், அந்த பாடலோட வரிகளை தான் இன்றைக்கி நம்ம வந்து கேள்வியாக வச்சோம் நிறைவான நேயருக்கு. இன்னைக்கு சந்திச்ச நேயர்கள் எல்லாமே ரொம்பவே அருமையாக இந்த ஸ்டார்ட் த பாட்டு அப்படின்ற ஆட்டக்கலம் நிகழ்ச்சியை கொண்டு போனீங்க. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட, பங்கு பெற முயற்சித்த, கேட்டு ரசித்த, பாடலை கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா ஆனால் நாங்கள் லைன் ட்ரை பண்ணோம் கிடைக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நாளைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு வேற ஒரு விளையாட்டாக இருந்தாலும் விளையாடுங்க, பங்கு கொண்டுங்க, வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி போச்சு சூரியகலா?
1: ரொம்பவே ரொம்ப ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. குறிப்பாக அஜிதா, உங்களோட உற்சாகம் எங்களையும் வந்து தொத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நேயர்களும் ரொம்ப அருமையாக பங்கேற்றாங்க, அருமையாக முயற்சி பண்ணாங்க. இது ஒரு மெமரி கேம் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா?
0: ஆமாம், இந்த பாட்டெலாம் கேட்டிருப்போம், டக்குன்னு அந்த வரிகள் கேட்டோனே இந்த பாட்டா இருக்குமோ அந்த பாட்டா இருக்குமோன்னு கன்ஃபியூஷன் ஆகி
1: கரெக்ட் தாண்டி சில பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க
0: அப்படினு சொல்லி இன்னைக்கு எங்கள மாதிரியே நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க இந்த நிகழ்ச்சியின் சொல்லி நன்றி கூறி நிறைவு செய்து விடைபெறுவது அஜிதா மற்றும்
1: சூரியகலா.
0: தொடரும் நிகழ்ச்சியாக 5:02 மாலை தன்றல் நிகழ்ச்சி வளம் வர காத்திருக்கு. அதற்கு முன்பாக கேட்டுவிடலாம் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் செய்ய.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியா வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தகத்துறை தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரதாதா தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார்.

தமிழக சட்டமன்றத்தின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தாவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான் பாத்தார் ஓபன் மல்யுத்த

அன்றைய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான் பாத்தார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று கேட்கலாம் மாலை தென்றல். இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் உள்ளத்தை அளித்த திரைப்படத்தில் இருந்து.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் முத்து திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கீங்க மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க மாலைத்தன்றல். மாலைத்தன்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் காதலன் திரைப்படத்தில் இருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து.
1: மயிலிறகே மயிலிறகே மணிக்கிளியே.

செம்புவள விரல் விட்டு நகம் விழுந்தாலும் அது ஒரு முத்தா வச்சிருப்பேன். குந்தல் விட்டு முடி விழுந்தாலும் பரம்பரை சுத்தா வச்சிருப்பேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுருக்கீங்க வாழைத்தென்றல். வாழைத்தென்றல் நிகழ்ச்சி தரும் பாடல் கண்ணுப்பட போகுதையா திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரசு திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுருக்கீங்க மாலைத்தென்றல். மாலைத்தென்றல் நிகழ்ச்சியில் வரும் பாடல் சிம்மராசி திரைப்படத்தில் இருந்தது.

தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னம்பு தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நான்

ரேடியாவை கேளுங்க மக்கா, முடிச்சுக்கிச்சா முடித்தியா?

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுருக்கீங்க மாலிக் தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடலோடு நிறைவு பெறுகிறது மாலை தென்றல். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு மாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மாலை 6:01 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். தடை குறித்து வந்துள்ள அறிவிப்பு. நாளை 5/6/2026 அன்று செக்கானூரணி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காலை 9 முதல் மாலை 3 வரை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதனால் கீழ்கண்ட பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என செயற்பொறியாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மின் விநியோகம் தடைப்படும் பகுதிகள் கிண்ணிமங்கலம், மாவிலிப்பட்டி, கருமாத்தூர், சாக்கிலிப்பட்டி.

கோவிலாங்குளம், பூச்சம்பட்டி, ஜோதி மாணிக்கம், வடபழஞ்சி, தென்பழஞ்சி மற்றும் பல்கலை நகர். இப்பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை மின் விநியோக தடை ஏற்படும் என செக்கானூரணி செயற்பொறியாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காவல் வட்டம் காய்வல் ஆய்வாளர் அவர்களிடமிருந்து வந்த அறிவிப்பு. தேனி மாவட்டம் வீரபாண்டியை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் அவரது மகள் சிறுமி சு தாரிணிகா வயது 16 என்பவர்

0: அடுத்த செய்தி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காவல் வட்டம் காய்வால் ஆய்வாளர் அவர்களிடமிருந்து வந்த அறிவிப்பு. மாவட்டம் வீரபாண்டியை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் அவரது மகள் சிறுமி சு தாரிணிகா வயது 16 என்பவர் கடந்த 22/5/2026 அன்று முதல் காணவில்லை. சிறுமி சு தாரிணிகா அவர்களின் அங்கமச்ச அடையாளம், வலது முன்னங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முன்னங்காலில் காயத்தழும்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரை பற்றிய தகவல் தெரிய வந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி: வைகை அணை சார்பு ஆய்வாளர் காவல் நிலையம், தேனி மாவட்டம். தொலைபேசி எண் 9498101600. மற்றொரு தொலைபேசி எண் 9894278138. ஆண்டிப்பட்டி காவல் வட்டம் காவல் ஆய்வாளர் அவர்களின் தொலைபேசி எண் 9894081712. மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தப்படுவது, காணாமல் போன சிறுமியின் பெயர் சு தாரிணிகா, வயது 16, வீரபாண்டி, தேனி மாவட்டம். அங்கமச்ச அடையாளம், வலது முன்னங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முன்னங்காலில் காயத்தழும்பு.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள்.
2: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நேயர்கள் கேட்டு இணைந்திருந்தது விளக்கேற்றும் வேளை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று மாலை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை அதை ஒளிபரப்பு நேரத்தினையும் கேட்கலாம்.

இன்று மாலை மணி 6:30 மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:45 அந்தி பூக்கள். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா. அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 பட்டாம்பூச்சிகள். குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது. 8:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பலாவில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதன் தொடர்ச்சியாக வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:15 நேயர்களின் மடல் பேசும் நேரமாக காற்றில் விரியும் கடிதமலர்கள். பட்டுச்சிறகு 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00

நிகழ்ச்சியும் நேரமும் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணியிலிருந்து நாளை காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று மாலை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளும் அதன் ஒலிபரப்பு நேரமும் ஆகும். இதுவரை ஒலித்தது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்வது. மாநில செய்திகள் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுவுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை

0: தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர், கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்கவும், எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்யவும் வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ் அது வந்து நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டுட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ள. ஒரே பணியிடத்திற்கு இரண்டுக்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து இரண்டுக்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வாகிற பொழுது அவங்கள யார் எந்த அடிப்படை அவங்களுடைய டிகிரி அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால் அதன்படி விரைந்து முடிவெடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பணும். இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ஒரு ரேஷியோ, அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியாகும். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டு
0: தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டு வர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட், வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் கலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: சிறுபான்மையினர் அதிகம்.

0: வசிக்கும் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையால் அனைத்து சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: வந்து வாணிம்படியில் வந்து மருத்துவத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைசாக வந்து பில்டிங் இல்லாத இப்போ வந்து புதிய பில்டிங் கட்டி 6 பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் யூஸாக இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுறாங்க. மருத்துவரும் ரொம்ப ஒத்துழைப்பாக பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவம் செயல்படுறாங்க.
2: இந்த வாணிம்படியில் தான் 63 ஆகுது பிறந்து. இதுவரைக்கும் சிறிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இப்போ அரசு மருத்துவமனை உயர்ந்த மருத்துவமனை 6 பில்டிங் கட்டப்பட்டு வாணிம்படியில் உள்ள அனைத்து நோயாளிகளும் இதில் பயன்பெற்று மிக சிறந்த மருத்துவமனையாக செயல்படுகிறது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கரிக்களவாக்கம் ஊராட்சியில் சுமார் 4 ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன கட்டிடத்திற்கு ஆட்சியர் திருமதி கவிதா அடிக்கல் நாட்டினார். மயிலாடுதுறையில் உள்ள தேசிய துவக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக திருமதி துர்காமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உதவி ஆணையர் திருமதி சிவக்கொழுந்து ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் ஜிங் காங் ஆரோன் சாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலின் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின் நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM
4: ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

0: 15-21 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் ஜிங் காங் ஆரோன் சாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலின் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: உன் தாத்தாவையும் கூட்டிட்டு இந்த திண்ணையில உட்காந்து சேர்ந்து கேக்குறோம்பா.
4: சரி அப்பதா, நல்ல வானொலி பெட்டிய ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டே இருங்க. என்ன
3: பேராண்டி, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுப்பா.
4: என்ன சொல்லு.
3: இந்த வருஷம் என் பிறந்த நாளுக்கு ஒரு புது ரேடியோ பெட்டி வாங்கி கொடுப்பா.
5: இளமை மாறாத தகவல்களை 3 தலைமுறைகளுக்கும் மேலாக ஒளிபரப்பி தன் சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி.
6: எங்க வீட்டு ராணிக்கு இளமை திரும்புது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அருந்து.
5: காற்றோடு இணைந்து கலகலப்பாக்குங்கள் உங்கள் வாழ்வை.

உற்சாகமான இந்த ஈவினிங் டைம்ல சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிக்கிறதுக்காக நீங்க டியூன் பண்ணிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அந்தி பூக்கள்ல நீங்க கேட்டு என்ஜாய் பண்றதுக்காகவே சூப்பரான பீட் சாங்ஸ் எல்லாம் காத்துட்டே இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பாடல் தெரிவுகளுடன் நான் அஜிதா. நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற முதல் பாடல் பாறை படத்திலிருந்து.

பூச்சி எழுந்ததுன்னா சட்ட கராக்குறை. போத்த வந்தா கையெல்லாம ரெண்டு பொண்ண ரெண்டு நீ தேடாத ஃப்ரெண்டு. போத்த

பார்க்கணும், சொல்லிருந்தால் உழைக்கணும். ஏரோப்ளேன் பறக்கிறது பரம்பல, அதையும் தாண்டி மின்னல் போற கிழை. ஏரோப்ளேன் பறக்கிறது பரம்பல, அதையும் தாண்டி மின்னல் போற கிழை. நான் போட

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாசவாணிக்கு 90 வானத்திலிருந்து வரும் இன்பமானி, எங்கள் செவிகளில் ஒலிக்கும் தேனி, அள்ள அள்ள சுரக்கும் அமுதக்கேணி, உழைப்பாளிகளின் களைப்பை போக்கும்

ஞானி, தினம் தினம் எங்களோடு தொடர்ந்து வருவதும் நீ. 90 ஆண்டுகள் கடந்தும் என்றும் சுறுசுறுப்பான தேனி. நாம் இணைந்திருப்பது ஆகாஷ் வாணி. மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ்.

டைம்ல வைப் தர சாங்ஸ் தான் கேட்டு ரசிட்டு இருக்கோம். அந்தி பூக்களாக ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாடல் பிப்ரவரி 14 திரைப்படத்திலிருந்து.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸ் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ் உடங்கியார் ரோடு உழுவர் சந்தை அருகே ராஜபாளையம்.

0: கேட்டரசிய பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில கேட்டரசித்த பாடல்கள் எல்லாம் நேயர்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பிக்கையோட நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடை பெறுகிறேன். அஜிதா, நன்றி நேயர்களே.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: தொடர்வது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா. அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள். இவை இரண்டும் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: ஆகாஷவாணி கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சி ராஜா.
5: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த 3 பயிற்சி வகுப்புகள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் தொடங்கியது. இந்த பயிற்சி குறித்த ஆய்வினை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பயிற்சிக்கு மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ளது. வீடு வீடாக சென்று பொதுமக்கள் குறித்த கணக்கெடுப்பினை இணையதளத்தின் மூலமாக பதிவேற்றம் செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு பொது மருத்துவமனையில் 1 தீயணைப்பு மற்றும் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சத்யபாமா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உயரமான கட்டிடங்கள், ஆக்சிஜன் பாதுகாப்பு இடங்கள், மருந்துகள், உபகரணங்கள், துணி வகைகள், சேமிப்பு கிடங்குகளில் மின்கசிவு காரணமாக தீ பரவினால் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது போன்ற அவசரகால பணிகள் மேற்கொள்வது குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் செவிலியர்கள், மருத்துவர்கள், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு தீ அணைப்பது குறித்து பயிற்சியினை எடுத்துக்கொண்டனர். ஓசூர் அடுத்த அந்திவாடி அரசு உள் விளையாட்டு அரங்கில் ஜீத் கியூண்டோ அமைப்பின் சார்பில் 37வது தேசிய அளவிலான தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த போட்டிகளில் சப் ஜூனியர், ஜூனியர் என்ற 2 பிரிவுகளின் கீழ் மணிப்பூர், அசாம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 16 மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆலங்கட்டியுடன் கூடிய கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி, ஓசூர், காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2 அதிகமாக பெய்த கனமழையின் காரணமாக தமிழகத்தில் அதிக அளவாக 76 மழை பெய்ததாக பதிவாகியது. கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக அணையின் மொத்த கொள்ளளவான 52 50 நீர்மட்டம் உயர்ந்ததை அடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி ஆற்றின் வழியாக வினாடிக்கு 400 நீர் வெளியேற்றப்பட்டது. ஆற்றின் வழியாக அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி

0: பர்கூர், வேப்பனப்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 1133 தனியார் பள்ளி வாகனங்களின் வருடாந்தர ஆய்வுப் பணிகள் நடைபெற்றது. இதில் வட்டாரத்தில் உள்ள 325 பள்ளி வாகனங்கள் முதல் கட்டமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பள்ளி வாகனங்களின் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். ஒவ்வொரு வாகனங்களாக சென்று குழந்தைகளின் இருக்கைகள், முதலுதவி பெட்டி, அவசர வழி, தீயணைப்பானின் செயல்பாடு போன்ற பல்வேறு பணிகளை அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த வாரம் கிருஷ்ணகிரியிலிருந்து தேன்கனிக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து உள்ளுக்குறுக்கை எனும் இடத்தில் வளைவில் திரும்பும்போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் பயணி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 28க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்து அருகில் உள்ள தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்புள்ளி அடுத்த புகழ்பெற்ற வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு கடந்த வாரம் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மலை கிராம பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன. கோடை வெயிலின் தாக்கத்தால் அதிக அளவில் யானைகள் ஊருக்குள் வருவது காண முடிகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வனப்பகுதிகளில் 16 தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு தண்ணீர் நிரப்பும் பணிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட வன அலுவலகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஸ்ரீ ராதாகிருஷ்ணா திருக்கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடி திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சியினை கண்டு ரசித்தனர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சி ராஜா. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள். வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புத்துறையில் ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிராந்திய அளவில் ராணுவ அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கொள்கை முடிவு மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும் சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் வழிவகை ஏற்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியாவின் வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய வணிக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், அரசின் ஆய்வகங்கள் மூலம் இதனை உறுதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார். அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜோஷி, மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். இப்பணியில் 80% இலக்கு எட்டப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 53,000 மேற்பட்ட அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 885 MW மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை விரைவாக முடிக்கப்படுவதை கண்காணிப்பதற்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு பிரகலாத்

0: ஜோஷி கூறியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனை தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பயனாளிகளின் நலனுக்காக ஒவ்வொரு அமைச்சகமும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வரும் 2047 ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறிய அவர், வறுமையை ஒழித்து அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், உணவு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். விமான எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தடையற்ற விமான போக்குவரத்திற்கு உதவிடும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தில் உள்ள இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக எழுந்துள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தடையற்ற விமான போக்குவரத்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிதி ஒதுக்கீடு காரணமாக விமான எரிபொருள் விலை கட்டுக்கடங்காமல் உயர்வது தடுக்கப்படும் என்றும் அவற்றின் விலை நிலையாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 1,42,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2.9% கூடுதல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் இதன் நுகர்வு 9% கூடுதலாக இருந்ததாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் எஃகு இறக்குமதி 6,90,000 டன்னாகவும் ஏற்றுமதி 5,10,000 டன்னாகவும் இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில காவல்துறை நடத்திய சிறப்பு சோதனையில் 782 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவிய அவர்கள் அனைவரும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு அடைக்கலம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் சங்கவி கூறினார். தேசிய மின் ஆளுமை விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் 17 விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஆளுமையில் சிறப்பாக செயல்பட்டதற்கு 10 தங்கப்பதக்கங்களும் 6 வெள்ளிப்பதக்கங்களும் 1 ஜூரி விருதும் வழங்கப்பட உள்ளன. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெற உள்ள 29வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கம் வென்ற அரசு துறைக்கு தலா 10,00,000 ரூபாயும் கோப்பை மற்றும் சான்றிதழும் வெள்ளிப்பதக்கம் வெல்லும் துறைக்கு தலா 5,00,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகள், மாநில அரசு துறைகள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஆகியவை மின் ஆளுமை விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் UPSC முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுகள், இந்திய வனப்பணிகள் முதற்கட்ட தேர்வுகளில் முக அடையாள சரிபார்ப்பு பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாகவும் UPSC தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த புகைப்படத்தை கைபேசி உதவியுடன் சரிபார்க்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மின் ஆளுமை பிரிவு இதற்கான தொழில்நுட்பத்தை தயாரித்ததாகவும் அவர் கூறினார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு காந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த

முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அவர்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு லிஷாந்த் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள காவலர் தேர்வை 29,00,000 பேர் எழுதவுள்ளனர். தேர்விற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், தேர்வு மையங்களுக்கு செல்வோர் குறைந்த கட்டணத்தில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கவும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்திலும் பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறினார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடத்திற்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் மாரி திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் அநேகன் திரைப்படத்தில் இருந்து.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

வாழு திரைப்படத்திலிருந்து ஒழித்த பாடலோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் காஞ்சனா திரைப்படத்திலிருந்து.

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கத்தி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரை நீங்கள் கேட்டது பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்க வேண்டுமென்றும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்ய வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். காலை உணவு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமானதாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணாநகர் மண்டலத்திற்கு உட்பட்ட பள்ளிகளில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். உணவுப் பொருட்களின் தரம், எடை ஆகியவற்றை பார்வையிட்ட அவர் இருப்பு பதிவேடுகளையும் ஆய்வு செய்தார். பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், சீருடை, காலணிகள் மற்றும் புத்தகப்பை உள்ளிட்டவற்றையும் அவர் வழங்கினார். பின்னர் அமைந்தகரையில் உள்ள குழந்தைகள் மையத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார். தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு

ஜெய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது

திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டு வர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜூன் அம்சகரணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் கிங் கேங் ஆரோன் டாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலில் 57 கிலோ மகளிர் எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்கவிருக்கிறோம் குழந்தை செல்வங்களின் மழலை பேச்சோடு பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச விருப்ப பாடல் கேட்டு மகிழ குழந்தைகள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 25, 30, 170 மற்றும் 25, 30, 171 ஆகிய இரண்டு எண்களில் எந்த எண்களில் வேணால் அழைக்கலாம். மறக்காம 04, 52 என்ற மதுரையோட முன்னிணைப்பையும் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. அது எப்படி இருந்தது, உங்க புது கிளாஸ் எப்படி இருந்தது, புது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, இது எல்லாத்த பத்தியும் ஷேர் பண்ணலாம். உடனே ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்க கூட பேச காத்துட்டு இருக்கேன் நான், ஆர்ஜே அஜிதா. இப்போ ஒரு பாடல் கேட்டலாம், தாய் கிழவி படத்திலிருந்து.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: குழந்தைகள் இன்றைய முதல் நாள் பள்ளி அனுபவம் எப்படி இருந்துச்சு? புதிய நண்பர்களை சந்திச்சிங்களா? புதிய ஆசிரியர்கள் உங்க பள்ளிக்கு வந்தாங்களா? உங்க வகுப்பு எடுத்தாங்களா? அப்படின்றதெல்லாம் சொல்ல அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் குழந்தைகளின் வருகைக்காக காத்துட்டு இருக்க இந்த நேரத்துல அடுத்ததா பாட்டு கேட்டலாம். பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து

0: அது
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
5: மொழிகளின் இனிய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது பட்டாம்பூச்சிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இணைப்புல ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, யார் எங்க இருந்து பேசுறாருன்னு கேட்டலாம். வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் வந்து ரொம்ப ஆசையா பாடல் கேட்பாரு அப்படின்னு சொன்னாரு. சோ அவருக்காகவே ஒரு பாடல் கொடுத்துடலாம். மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடனடியாக உழவர் சந்தை அருகே ராஜபாளையம்.

ஒலித்த பாடல் இந்தியன் 2 திரைப்படத்திலிருந்து. பாடலுடன் இனி இதை நிறைவு பெறுகிறது இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நன்றி கூறி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். அஜிதா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் உழவர் உலகம்.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பலாவில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் ஜி சதீஷ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இளம் பலாக்கன்றுகள் வந்து வேர் வந்து மென்மையாக இருக்குங்க. அதாவது அவைகளால் மண்ணிலிருந்து போதிய அளவு வந்து தண்ணீரை உறிஞ்சி எடுக்கும் தர முடியாததில்லை. அதன் காரணமாக நடப்பட்டுள்ள இளம் பலாக்கன்றுகள் போதிய அளவு தண்ணீர் கிடைக்காமல் வாடி மடிந்து விடுங்க. இதனை தவிர்க்கும் பொருட்டு நடப்பட்டுள்ள பலாக்கன்றுகளின் இலையிலிருந்து நீராவி போக்கு மூலம் வெளியேறும் நீரின் அளவை குறைக்கும் வகையில் இலைகளில் 3-2 பாகத்தை வந்து கத்தரித்து நீக்கிவிட வேண்டுங்க. இதன் மூலம் இலைகளின் நீராவி போக்கு குறைந்து பலாக்கன்றின் நீர் தேவை குறைந்து வருகிறது. அதனால் பலாக்கன்றுகள் வாடி மடிவதற்கு ஏதுவாக இருக்கிறது. நடப்பட்டுள்ள பலாக்கன்றுகளை சுற்றி சிறிய வட்டப்பாத்தை அமைத்து அதில் தண்ணீரை ஊற்றிவிட வேண்டுங்க. அந்த தண்ணீர் கன்றின் அடித்தண்டை தொடாமல் இருக்கும் வகையில் கன்றை சுற்றி மண் அணைக்க வேண்டும். அதே மாதிரி கன்றுகளின் அடித்தண்டை தண்ணீர் தொட்டு கொண்டிருந்தால் அழுகல் நோய் அண்டிவிடும். அதனால் நட்ட செடிகள் காற்றில் ஆடாமல் இருப்பதற்கு செடியின் அருகில் ஒரு குச்சியை நட்டு வைத்து அதனுடன் பலாக்கன்றை கயிற்றால் கட்டிவிட வேண்டும். காற்றில் ஆடும் பலாக்கன்றுகள் வேர் வளர்ச்சி வந்து தடைப்படுங்க. அதனால் கன்றின் வளர்ச்சி குன்றிவிடுங்க. இளம் பலாக்கன்றுகளை சுற்றி தென்னை ஓலை அல்லது பனை ஓலைகளை வந்து நட்டு வைத்து நிழல் கொடுக்க வேண்டும். இதற்கு மாற்றாக நடவுக்குழியின் 4 மூலையிலும் ஆமணக்கு விதைகளை ஊன்றி ஆமணக்கு செடிகளை வளர்த்து பலாக்கன்றுகளுக்கு நிழல் கொடுக்கலாம். அதேமாரி கன்றுகளை சுற்றி வட்டப்பாத்தியில் தென்னை நாற்கழிவு அல்லது வைக்கோல் பரப்பி போட்டு மண்ணை மூடி மூடாக்கு போடலாங்க. அதேமாதிரி இதன் மூலம் வந்து மண்ணின் மீது வெயில் படுவது

தடுக்கப்பட்டு மண் வெப்பமடைவதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண் ஈரம் பாதுகாக்கவும் படுகிறது. இதே மாதிரி களையும் கட்டுப்பாடுக்கு வந்துவிடும். அதே மாதிரி இளம் கன்றுகள் வந்து நன்றாக வளருங்க. முதல் வருடத்தில் பலாக்கன்றுகளின் வளர்ச்சி மெதுவாக தான் இருக்கும், பின்னர் வளர்ச்சி துரிதமடையும். அதேமாரி பலாச்செடிகளை வந்து சுற்றி மண்ணை கொத்தி விட்டு களைகளை கட்டுப்படுத்தி பாசனம் செய்து வந்தால் பலாச்செடிகளின் வளர்ச்சி துரிதமாகுங்க. அந்த இளம் பலாக்கன்றுகள் வந்து வீரியமாகவும் வளர்ந்து வரும். அடுத்ததாக வந்து பலாக்கன்றுகளை பாதுகாத்தல். இந்த நடப்பட்டுள்ள இளம் பலாக்கன்றுகள் வந்து ஆடு மாடு கடிக்காமல் இருப்பதற்கு பார்த்துக்கொள்ள வேண்டுங்க. அதேமாரி ஆடு மாடு கடித்த பலாக்கன்றுகள் வந்து சரியாக வளராமல் வளர்ச்சி குன்றிவிடுங்க. பலாக்கன்றுகளை சுற்றி குடிலி எனப்படும் கூண்டு வேலி அமைத்து பாதுகாப்பு செய்ய வேண்டும். இந்த பலா தோட்டத்தை வந்து சுற்றிலும் முள்வேலி அமைத்து ஆடு மாடு தோட்டத்துக்குள் நுழைவதை தடுக்க வேண்டுங்க. அப்படி இல்லைன்னா கிளிவை போன்ற முள் செடிகள் வந்து வேலியில் வந்து வளர்த்து உயிர் வேலி அமைப்பது வந்து போன்று செய்தீர்களானால் இது வந்து நீண்ட காலம் வந்து இருக்கும். அதே மாதிரி பயிருக்கு வந்து பலாக்கன்றுகளுக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பச்சை சாணி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாட்டு சாணம் சொல்லுவாங்க, அதை வந்து தண்ணீரில் கரைச்சி கெட்டியாக சாண கரைசல் மூலம் தயார் செய்து பலாக்கன்றுகளுக்கு மீது வந்து தெளிக்கும்போது அந்த சாண கரைசலின் நாற்றம் வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து அண்டாதுங்க. அதேமாரி இந்த சாண கரைசல் தெளிக்கப்பட்ட கன்றுகள் வந்து ஆடு மாடுகள் கடிக்காது. பெருமழை பெய்ந்தாலும் பார்த்திங்கன்னா சாண கரைசல் வந்து கரைந்து சென்றுவிடும். அதனால் வந்து மழை நின்றவுடன் மறுபடியும் இந்த சாண கரைசலை வந்து தெளிப்பதன் மூலம் இந்த ஆடு மாடு கடிப்பதிலிருந்து பலாக்கன்றுகளுக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு பாசனம், பலாவிற்கு வந்து பாசனம்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த பலாக்கன்றுகளை வந்து நடவு செய்த பின்னர் அவைகளுக்கு வந்து நல்ல முறையில் பாசனம் செய்து வரணுங்க. அது இல்லாமல் இந்த நடவுக்கு பிறகு முதல் 3 ஆண்டுகள் முடியும் வரை பலாக்கன்றுகளுக்கு முறையான பாசனம் வந்து ரொம்ப அவசியம். அப்போது தான் இளம் கன்றுகள் வாடாமலும் வதங்காமலும் விரைவாக வளர்ந்துருக்குங்க. 3ஆம் நாள் வந்து உயிர் தண்ணீர் விட்ட பிறகு கன்று நட்ட 1 மாதத்துக்கு வரைக்கும் 2 முறையும் அதன் பிறகு 1 வருடத்துக்கு வந்து 1 முறையும் தண்ணீர் விட வேண்டும். இவ்வாறு வந்து கன்று ஒன்றுக்கு வந்து 10 லிட்டர் வீதம் தண்ணீர் விட வேணுங்க. 2வது ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 2 முறையும், 3வது ஆண்டில் பார்த்திங்கன்னா 1 முறையும் தண்ணீர் விட வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் வந்து கன்று ஒன்றுக்கு வந்து 20 லிட்டர் வீதம் வந்து தண்ணீர் விட வேண்டுங்க. இப்போது இவ்வாறு வந்து முதல் 3 ஆண்டுகள் வந்து முறையாக பாசனம் செய்வதன் மூலம் வந்து இந்த பலாக்கன்றுகள் வந்து தாவர வளர்ச்சி வந்து துரிதப்படுத்த நமக்கு ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி பலாக்கன்றுகளின் முதன்மை தண்டு முதல்நிலை பக்க கிளைகளும் வந்து விரைவாக வளர்ச்சி செய்ய ஏதுவாக இருக்கும். அப்போதுதான் பலா விரைவில் காய்ப்புக்கு வரும், அதேமாரி மகசூலுக்கும் அதிகரிக்குங்க. 3 ஆண்டுகளில் வந்து பலாக்கன்றுகளின் ஆணி வேரும் அதன் கிளை வேர்களும் வந்து மண்ணுள் ஆழமாக இறங்கிடுங்க. அப்போது தான் அவைகளுக்கு பருவமழையை போதுமானதாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பாசனம் தேவையில்லை. ஆனாலும் மழை இல்லாத போது வந்து மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து கோடை கால நேரத்தில் வந்து 2 முறை வந்து தண்ணீர் விட வேண்டுங்க. பலா மரங்களுக்கு வந்து பூக்கும் காலத்திலையும் காய்க்கும் காலத்திலும் மண்ணில் வந்து போதியான அளவு ஈரம் இருக்க வேண்டும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனம்னு பார்க்கும்போது பலாவுக்கு ஏற்றது தாங்க. இந்த பலா பாசனம் செய்வதற்கு வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து சால சிறந்தது. அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் வந்து மண்ணில் வந்து 60% வந்து தண்ணீரும் 40% வந்து காற்றும் வந்து இருக்கணுங்க. அப்போ தான் வந்து பாசனம் செய்ய முடியும். இத்தகைய சூழ்நிலையில் தான் வந்து பலா வந்து செழித்து தேவையான தண்ணீரும் பலாவிற்கு வேர்கள் வந்து நன்கு சுவாசிப்பதற்கு ஏதுவாக காற்றும் மண்ணில் கிடைக்குங்க. அதன் பயனாக தான் வந்து பலா வந்து ஆரோக்கியமாக இருந்து வளர்ச்சி பெற்று அதிக பழங்கள் வந்து காய்க்குங்க. இப்போ பலா மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சுவையும் தரமும் வந்து இதனால் வந்து அதிகரிக்குங்க சொட்டு நீர் பாசனம் மூலயமா. அதேமாரி பலா மரங்களுக்கு வந்து பூக்கும் காலத்திலையும் காய்க்கும் காலத்திலும் அதாவது ஜனவரி முதல் மே வரை தினமும் 20 லிட்டர் தண்ணீர் கிடைக்கும் வகையில் செய்ய வேண்டும். மற்ற மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணீர் வந்து கிடைக்கும் வரை சொட்டு நீர் பாசனம் வந்து செய்யலாங்க. அதே மாதிரி இப்போ மழை பெய்யும் காலத்தில் வந்து சொட்டு நீர் பாசனத்தை வந்து நிறுத்தி விட வேணுங்க. அப்போ தான் வந்து பலாக்கு வந்து பாசனம் செய்வதிலிருந்து அதிக கவனம் வந்து நமக்கு தேவைப்படுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து ஈரப்பதம் குறைந்து வறட்சி நிலை ஏற்படும் போது பலா மரங்களில் நைட்ரஜன் அளவு குறைந்துடும். அதேமாதிரி கார்பன் டை ஆக்சைடு அளவும் அதிகரித்திடும். அதனால தான் அதன் விளைவாக பலா மரத்திற்கு வந்து பூக்கள் வந்து தோன்றுகின்றன. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பலா மரத்தில் பூக்கும் பூப்பதற்கு மண்ணில் வறட்சி நிலையை ஏற்படுத்த ஏதுவாக

பலாமரங்கள் இருக்கணுங்க. அதே மாதிரி பலாமரங்கள் வந்து காய்ப்பு காலத்தில் முடிந்த பிறகு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்து பலாமரத்திற்கு வந்து பாசனத்தை நிறுத்திவிட்டு மண்ணில் வறட்சி நிலையை ஏற்படுத்த வேண்டுங்க. மற்ற மாதங்களில் வந்து மண்ணில் அதாவது 50% வந்து அளவிற்கு வந்து ஈரம் இருக்க வேண்டும். அதே மாதிரி பாசனமும் வந்து செய்து வர வேண்டுங்க. அடுத்ததாக வந்து பலாவுக்கு வந்து உரமிடுதல், அதாவது இயற்கை உரமான வந்து இந்த மண்புழு உரம், தொழு உரம் அதெல்லாம் போடலாம். அதே மாதிரி எந்த அளவுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இயற்கை உரம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து 50 கிலோ தொழு உரமும் 30 கிலோ மண்புழு உரமும் ஒரு மரத்திற்கு இட்டு நன்மை பயக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது இடுவதன் மூலம் பழம் வந்து மகசூல் வந்து கூடும். அதே மாதிரி பூச்சி தாக்குதல்லேருந்தையும் நோய் தாக்குதல்லேருந்தையும் இந்த பலாமரம் வந்து எதிர்ப்பு திறன் உள்ளதாக இருக்குதுங்க. அதே மாதிரி இப்போ என்னென்ன பலாமரத்தில் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடுகளை பற்றி இப்போ பார்க்கலாம். என்னென்ன நுண்ணூட்ட சத்துன்னு பார்த்திங்கன்னா வந்து இரும்பு சத்து குறைபாடு. இந்த அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா, இரும்பு சத்து குறைபாடு உள்ள மரங்கள் வந்து முதல்ல வந்து இலையில் தான் தோன்றும். அதே மாதிரி இலைகள் நரம்பு மற்றும் பச்சை நிறத்துடன் வந்து காணப்படும். அந்த நரம்புகளுக்கு வந்து இடையில் உள்ள இலைப்பகுதியில் வந்து வெளிர மஞ்சள் நிறத்துலையும் காணப்படுங்க. இந்த குறைபாடை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இரும்பு சத்து குறைபாடு உள்ளதுக்கு வந்து சரி செய்வதற்கு வந்து 5 கிராம் ஃபெரஸ் சல்ஃபேட் உப்பு, அதாவது 10 கிராம் யூரியா இதோட சேர்த்து 1 லிட்டர் தண்ணீரில் வந்து கலந்து பலாமரத்துக்கு வந்து இலை மீது வந்து தெளிக்க வேண்டும். அதே மாதிரி 15 நாட்கள் இடைவெளியில் வந்து 2 முறை தெளிக்க வேண்டுங்க இந்த இரும்பு சத்து குறைபாடுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் சத்து குறைபாடு. இதன் அறிகுறிகள்னு பார்க்கும்போது பலாமரத்தில் வந்து அடி இலையிலும் நரம்பும் அதேமாரி இலை வந்து விளிம்புக்கு இடையில் வந்து மஞ்சள் நிறத்துலையும் காணப்படுங்க. அதே மாதிரி இது நாளடைவில் இந்த திட்டுகள் வந்து இணைந்து இலை முழுவதும் பொன் மஞ்சள் நிறமாக மாறிடுங்க. அதேமாரி நடு நரம்பு மற்றும் பச்சை நிறத்தில் காணப்படும் இந்த மெக்னீஷியம் சத்து குறைபாடு உள்ள இலைகள் இந்த மஞ்சள் நிற பகுதியில் திசுக்கள் மடிந்து கரும்புள்ளிகளாக தோன்றுங்க இந்த அறிகுறி. இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீஷியம் சத்து குறைபாடு உள்ள சரி செய்வதற்கு 20 கிராம் மெக்னீஷியம் சல்ஃபேட்டை வந்து 1 லிட்டர் நீரில் கலந்து பலாமரத்துக்கு இலைகள் மீது வந்து தெளிக்க வேண்டுங்க. மூன்றாவதாக பார்க்கும்போது மாங்கனீஸ் சத்து குறைபாடுங்க. இதனோட அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா வந்து பலா இலைகளில் வந்து நரம்பும் அந்த கரும்பு பச்சை நிறமும் வந்து நரம்புகளிலேயே வந்து உள்ள இலைகளும் வந்து வெளிர் பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தில் மாறிவிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை மேக்னீசியம் சத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3 கிராம் மேங்கனீஸ் சல்ஃபேட்டை வந்து 1 லிட்டர் நீரில் கரைத்து இந்த இலையின் மீது தெளிக்க வேண்டும். அதே போல் 10 நாட்களுக்கு இடைவெளியில் வந்து 2 முறைகள் வந்து தெளிக்க வேண்டுங்க. நான்காவதாக வந்து தாமரச்சத்து குறைபாடு, அதாவது காப்பர்னு சொல்லுவாங்க. இந்த தாமிரச்சத்து குறைபாடு வந்து காணப்படும் மரங்கள் வந்து பலாமரங்கள் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து அதிகமாக காய்த்தாலும் அவை வந்து உதிர்ந்துவிடும். அதாவது சில காய்கள் பார்த்திங்கன்னா பழமாக கனிந்தாலும் அவற்றில் உள்ள சுளை கொலகொலவென்று தோன்றிவிடும். அதே மாதிரி வந்து சுவை வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்புன்னு இருக்கும், அதாவது நல்லா டேஸ்ட்டாக இல்லாமல் இருக்கும். இதை அகற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தாமிரச்சத்து குறைபாடு உள்ள மரங்களுக்கு வந்து சரி செய்வதற்கு வந்து 10 கிராம் காப்பர் சல்ஃபேட்டை வந்து தண்ணீரில் கரைச்சி இதை வேர்பகுதியில் வந்து ஊற்ற வேண்டும். அப்படி பண்ணிங்கன்னா அடுத்த பருவத்துக்கு வந்து இந்த பலா வந்து காய்த்து குலுங்கும், சுவையாகவும் இருக்குங்க. ஐந்தாவதாக போரான் சத்து குறைபாடு. இந்த போரான் சத்து குறைபாடு என்னவென்னு பார்த்திங்கன்னா வந்து இதனுள்ள மரமும் இலைகளும் வந்து உருமாறி காணப்படுங்க. அதேமாதிரி இலைகள் மேல் நோக்கி சுருண்டு இருக்குங்க இலைகள். அதேமாரி அந்த இலைகளும் உடைந்து விடுங்க, சீக்கிரத்தில் உடஞ்சிரும். அதேமாரி போரான் சத்து குறைபாடு காரணமாக மாவு சத்து பழங்களுக்கு வந்து செல்வது வந்து தடைப்படுவதனால் பழங்களின் வளர்ச்சி குன்றி விடுகிறது. அதே மாதிரி பழங்களில் வெட்டப்பட்டுள்ள காய்களுமே பார்த்திங்கன்னா சுவையின்றி காணப்படும். அதேமாரி காப்பும் குறைஞ்சிருங்க, பழங்களின் சுவைகளின் எண்ணிக்கையும் குறையுங்க. உள்ள பழங்கள் சுவையும் தரமும் கம்மியாயிடுதுங்க. அதேமாதிரி பழங்கள் பழுப்பதற்கு முன்னதாகவே மரத்திலிருந்து விழுந்துருங்க. காப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பழத்தினோட தரமும் குறைஞ்சிருங்க. அதேமாதிரி போரான் சத்து குறைபாட்டை சரி செய்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 கிராம் போராக்ஸ் வந்து 1 லிட்டர் தண்ணீரில் கரைச்சி தெளிக்க வேண்டும். இது வந்து 3 மாதங்கள் கழித்து மறுபடியும் இதே கலவையை தெளிக்க வேண்டும். அதாவது
3 கிராம் போராக்ஸை வந்து 1 லிட்டர் தண்ணியில்

கழித்து மரத்திற்கு ஊற்ற வேண்டும். அதே மரம் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் போராக்ஸை வந்து தொழு உரத்துடன் கூட மண்ணில் கலந்தும் கொடுக்கலாம். இது வந்து 3 வருடங்களுக்கு தொடர்ந்து இட வேண்டுங்க. அப்படி செஞ்சால் தான் இந்த போராக்ஸை வந்து இடதுக்கு நல்ல ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி பலாமரங்களுக்கு வந்து சுண்ணாம்பு சத்து, கந்தக சத்து தேவைப்படுதலால் ஒரு மரத்திற்கு 1/2 கிலோ வீதம் பார்த்திங்கன்னா ஜிப்சம், அதாவது கால்சியம் சல்ஃபேட்டை வந்து இட்டிங்கன்னா இந்த சுண்ணாம்பு சத்தும் கந்தக சத்தும் பாதிப்பின்றி தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி தொழு உரம் வந்து இடும்போதும் இதன் ஜிப்சத்தையும் சேர்த்து இட்டுக்கலாம். இது வந்து 3 வருடங்களாகவும் ஜிப்சம் இடாமலும் இருக்கக்கூடாது, அதற்கு பிறகு ஜிப்சம் இட வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது உரமிடும் முறை. இப்போ சொன்ன உரங்களை வந்து 2 சமமாக பாகங்களை பிரித்து ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களில் வந்து இந்த உரம் வந்து கலவை இட வேண்டும். இந்த மாதங்கள் பொய்யும் மழை மூலமாக மண்ணிற்கு கிடைக்கும் ஈரச்சத்தை வந்து பயன்படுத்தி உரமிட ஏதுவாக இருக்கும். அடுத்ததாக உச்சி பொழுதில் பார்த்திங்கன்னா பலாமரங்கள் வந்து நிழல் முடியும் எல்லையில் வந்து 30 சென்டிமீட்டர் அகலமும் 30 சென்டிமீட்டர் ஆழமும் கொண்ட கான் ஒன்றை மரத்தை சுற்றி வெட்டி அதில் உரங்களை இட்டு மண்ணால் மூடிவிட வேண்டும். அடுத்ததாக வந்து பலா சாகுபடி களை மேலாண்மை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த களை மேலாண்மை வந்து ரொம்ப அவசியமானது. ஏன் என்று கேட்டால் இந்த பலாம் கன்றுகள் பார்த்திங்கன்னா 8 மீட்டர் என்ற அதிக இடைவெளி இருப்பதனால் அவற்றில் உள்ள நிலம் வந்து காலியாக உள்ளது. அதனால் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா முதல் 3 ஆண்டுகளுக்கு வந்து பலாக்கன்றுகளை வந்து கிளைப்படர்வு முறையாக செய்தால்தான் இந்த காலி இடத்துல இருக்கக்கூடிய சூரிய ஒளி தடையின்றி முழுமையாக இந்த இடத்திற்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி அதன் விளைவாக அங்கு களை செடிகள் வந்து அதிக அளவில் வளர்ந்து வருகின்றன. இந்த பலாக்கன்றுகள் வந்து அளிக்கப்படும் நீரும் உரமும் பெருமளவில் களை செடிகளுக்கு உறிஞ்சப்பட்டு வருகின்றன. அதன் விளைவாக பலாக்கன்றுகளின் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்படுகிறதுங்க. எனவே இந்த களை செடிகள் வந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமாகவும் இருக்கிறது. இப்போது பலா தோட்டங்கள் காணப்படும் ஒரு சில முக்கிய களைகளை பற்றி பார்ப்போம். இப்போ செடி வகைகள்னு பார்த்திங்கன்னா வந்து குப்பமேனி, தும்பை, முள்ளுக்கீரை, மூக்குத்தி பூண்டு, நாயுருவி, ஊமத்தை, சொடாக்கு தக்காளி, சுடுகாட்டு மல்லி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா செடி வகைகள். இதையெல்லாம் வந்து களைகளாக தான் இந்த பலா மரத்து இடையில் வந்து தோன்றுகிறது. அடுத்ததாக வந்து புல் வகைன்னு பார்க்கும்போது அருகம்புல், இஞ்சி புல், தர்ப்பை புல், மயில் கொண்டை புல் போன்ற புல்கள்னு பார்த்திங்கன்னா இந்த புல் வகையை சேர்ந்தவர்கள் வந்து பலா சாகுபடியில் வந்து களை வந்து அதிகமாக வளர்கின்றன. அடுத்தது பார்த்திங்கன்னா கோர வகைன்னு ஒன்று பார்க்கும்போது மஞ்சள் கோரைன்ற களை வந்து அதிகமாக தோன்றப்படுகிறதுங்க. இப்போ வந்து களை கட்டுப்பாடு முறைகளை பற்றி பார்ப்போம். முதலாவதாக வந்து களை கொத்து வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்துவது என்று பார்க்கலாம். இப்போ வந்து பலாக்கன்றுகள் சுற்றி 1 மீட்டர் வட்டமிட்டு வட்டப்பாத்தி அமைச்சு அங்கு வளரும் களை செடிகளை வந்து அவ்வப்போது கைகளால் பறித்து அகற்றிவிட வேண்டுங்க. அதேமாரி களை கொத்து வந்து கொண்டும் களை செடிகளை வந்து கொத்தி எடுக்கலாங்க. மண்ணில் ஓரளவு ஈரப்பதம் இருக்கும்போது களைகளை எடுத்து விடலாம். அதேமாதிரி களை செடிகள் வந்து பூப்பதற்கு முன்னதாகவே அவைகளை பிடுங்கி விட வேண்டுங்க. அப்போ தான் அந்த பூவிலேருந்து வரக்கூடிய காய்கள் வந்து அடுத்த சீசனுக்கு போகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த கை மூலமாகவும் அதை எடுத்துடலாம் அந்த செடிகளை. அதேமாரி களை செடிகள் வந்து அதிக அளவில் வளர்ந்திருப்பதால் ப்ரஷ் கட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த கருவியை கொண்டு வந்து களை செடிகளை வந்து தரமட்டத்திலேருந்து அறுத்து அகற்றி எடுக்கலாங்க. அதேமாரி இறை சருகுகள், அதாவது தென்னை நார் கழிவு, ஆறு கரும்பு சோகை, ஆறு வைக்கோல் போன்ற தாவர கழிவுகளை வட்டப்பகுதியில் பரப்பி போட்டு மூடாக்கு செய்ய வேண்டும். இதனால் அப்பகுதியில் உள்ள களைகள் வளர்வதை வந்து தவிர்க்கலாம்ங்க. இரண்டாவதாக ஊடு பயிர்கள் மூலம் களை கட்டுப்பாடு பலாமரத்தில். அதேமாரி பலாக்கன்றுகள் வந்து இடையே உள்ள காலி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி, நிலக்கடலை போன்ற பயிர்களை வந்து ஊடு பயிராக பயிரிடுவதன் மூலம் களைகளை வந்து பெரிதளவும் கட்டுப்படுத்தலாம். அதேமாதிரி இந்த சூரியகாந்தி பயிரானது களை செடிகளை நன்கு கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. எனவே இந்த சூரியகாந்தியை வந்து நம்ம அதிக அளவில் வந்து பயன்படுத்தலாங்க. மூணாவதாக வந்து மூடு பயிர்கள் மூலம் களை கட்டுப்பாடு, அதாவது சூரியகாந்தி, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, நாட்டு சோளம், தீவனத்தட்டை பயிர் போன்ற பயிர்களை வந்து பலா தோட்டத்தில் வந்து மூடு பயிர்களாக வந்து பயிரிடுவது மூலம் இந்த களைகளை கட்டுப்படுத்தலாம்.
இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து மூடு பயிராக பயிரிடும்போது

0: பல வகை களைகள் கட்டுப்படுத்ததா ஆராய்ச்சியில் சொல்கிறார்கள். அதேமாதிரி மூடு பயிர்கள் நிலத்தில் வந்து மேற்பரப்பை மூடி விடுவதால் இந்த சூரிய ஒளி கிடைக்காமல் களைகள் முளைப்பது 70 முதல் 90% அளவிற்கு வெகுவாக குறைந்து வருகின்றன. அதேமாதிரி ஊடு பயிர்கள் மற்றும் மூடு பயிர்கள் மூலம் களை கட்டுப்பாடு பெரிதளவும் பயன்படுகிறது. அதேமாதிரி களைகள் கட்டுப்படுவதோடு இந்த பயிர்கள் மூலம் உபரி வருமானமும் நமக்கு கிடைக்குங்க. இந்த பாசன வசதி இல்லாத மானாவாரி பலாத்தோட்டங்களில் பார்த்திங்கன்னா பருவமழை பெய்யும் காலத்திலையும் முதல் மழை பெய்வதன் மூலமும் இந்த பலாக்கன்றுகளுக்கு இடையில் உள்ள காலி இடங்கள் வந்து நாட்டு கலப்பையை கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக இருமுறை உழுதுவிட்டு இந்த கொள்ளுப்பயிரை வந்து நெருக்கமாக விதைத்தோம்னா நம்ம இந்த களை கட்டுப்பாட்டிலேருந்து தப்பிச்சுக்கலாம். அதேமாதிரி இந்த கொள்ளுப்பயிர் வந்து படர்ந்து வளர்ந்து களைகளை வந்து வளர விடாமல் தடுத்துடுங்க. அதேமாதிரி இந்த கொள்ளுப்பயிரை வந்து படர்ந்து தொடர்ந்து களை செடிகள் வந்து வளர விடாமல் தடுப்பதனால இந்த கொள்ளுப்பயிரை வந்து அதிகமாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக வந்து கவாத்து மற்றும் கிளை படர்வு மேலாண்மை. அதாவது இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த கவாத்து மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பூச்சி நோய் உள்ள கிளைகளை வந்து நம்ம வெட்டி எடுப்பதனால வந்து அதிகமான சூரிய வெளிச்சி படும். அதனால் வந்து பலா மரங்கள் வந்து இருக்கக்கூடிய பூக்கள் வந்து காப்புக்கு வந்துடுங்க. அதேமாதிரி இந்த கவாத்து வந்து இப்போ கிளை படர்வு செய்யும் மூலமாக உங்களுக்கு வந்து சூரிய ஒளிச்சி வந்து அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி இந்த வடிவமைத்தல் சொல்லக்கூடியது ட்ரெயினிங் சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் வந்து ஹைட்டுக்கு விட்டு பக்க கலைகளில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை கலை, இரண்டாம் கலை, மூன்றாம் கலைன்னு இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.5 மீட்டருக்குள்ளேயே நம்ம வச்சுக்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா 3-4 மாதம் வரைக்கும் நல்லா வந்து ப்ரூனிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமான விளைச்சல் வருங்க. அதே மாதிரி பிஞ்சு களைப்புன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த பலாமரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியங்க. அதுவும் பொதுவாக வந்து இப்போ ஒரு மரத்தில் வந்து ஒரு பட்டு வருது அப்படின்னா அதில் வந்து ரெண்டை விட்டுட்டு மற்ற பிஞ்செல்லாம் வெட்டி எடுத்துடணும். அப்போ தான் வந்து இந்த உணவு வந்து மற்ற இடங்களுக்கு போய் சேரும். அப்போ தான் வந்து அதிகமான காய்ப்பும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அந்த உணவு வந்து சரிசமமாக சென்று அடையுங்க. அதேமாதிரி பலா மரங்களின் எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பராமரிக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து விதை மூலயமா வர்றது வந்து பார்த்திங்கன்னா 5 வருடம் ஆகும். அதே மாதிரி வந்து கிராஃப்டிங் மூலயமா வந்துச்சுன்னா 3 வருஷம்தான் ஆகும். இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வந்து இந்த நான் சொன்ன எல்லா சாகுபடி முறைகளும் வந்து நீங்கள் பின்படுத்துனீங்கன்னா வந்து அதிக லாபம் பெறலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பலாவில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் ஜி சதீஷ் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டீர்கள். ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.

இனி தொடர்வது வேளாண் தகவல். வாழை அதிக அளவு நீரை விரும்பும் பயிர். நடவு செய்த உடனே நீர் பாய்ச்ச வேண்டும். அதன் பிறகு 4 நாட்கள் கழித்து உயிர் தண்ணீர் காட்ட வேண்டும். காலநிலை மண்ணின் தன்மையை பொறுத்து தோட்டக்கால் நிலத்திற்கு வாரத்திற்கு ஒரு முறையும், நஞ்சை பகுதிகளுக்கு 10 முதல் 15 நாட்களுக்கு ஒரு முறையும் பாத்தி பாசன முறையில் நீர் பாய்ச்சலாம். உரமிட்ட பிறகு அதிக அளவு நீர் பாய்ச்ச வேண்டும். சொட்டு நீர் பாசனமானது சிக்கனமான முறை. நடவு செய்ததிலிருந்து 4 மாதம் வரை ஒரு செடிக்கு ஒரு நாளைக்கு 15 லிட்டர் தண்ணீரும், 5வது மாதம் முதல் குலை வெளிவரும் வரை ஒரு செடிக்கு 20 லிட்டர் தண்ணீரும், குலை வெளிவந்தது முதல் 60 நாட்களுக்கு முன்பு வரை ஒரு செடிக்கு 25 லிட்டர் அளவு சொட்டு நீர் பாசனம் அளிக்க வேண்டும். உர மேலாண்மை பொறுத்தவரையில் வாழையானது நிறைய சத்துக்களை எடுத்துக்கொள்ளும். தொழு உரம் போதுமான அளவு இட்டால் வளர்ச்சி நன்றாக இருக்கும். மரம் ஒன்றுக்கு 10 கிலோ அளவு மட்கிய தொழு உரம் இடலாம். தோட்டக்கால் நிலத்தில் ஆண்டுக்கு ஒரு மரத்திற்கு நேந்திரன் ரகமாக இருந்தால் 150 கிராம் தழைச்சத்து, 90 கிராம் மணிச்சத்து, 300 கிராம் சாம்பல் சத்து இட வேண்டும். மற்ற ரகங்களுக்கு 110 கிராம் தழைச்சத்து, 35 கிராம் மணிச்சத்து, 330 கிராம் சாம்பல் சத்து இட வேண்டும். இவ்வாறு கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் தெரிவிக்கின்றது. நிகழ்ச்சியில் இனி தொடர்வது வேளாண் பழமொழி சிந்தனை. மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது. மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். தொடர்வது விடைபெறும் முன், TNAU பயோ மினரலைசர் என்பது உரமாக்கல் செய்யும் முறையை விரிவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிர் கட்டமைப்பு ஆகும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சொக்கிகுளம், மதுரை 2.

காட்டில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் இனிய இரவு வணக்கங்களோடு நான் முத்துக்கிருப்பன். காட்டில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒருத்தருடைய விருப்ப பாடல் கேட்க இருக்கும். யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, மதுரை மாவட்டத்திலிருந்து மணிநகரத்திலேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷயா மீனாட்சி அவங்க தான் விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க விருப்ப பாடல் தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டிருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்படல் தான் கேட்க இருக்கும். மதுரை கைத்தறி நகரிலிருந்து ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, நந்தினி மற்றும் பலர் நிறைய பேரை எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா பொறி திரைப்படத்துலேருந்து அவங்க கேட்ட பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்பாடல் கேட்க இருக்கோம். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, கொண்டேந்தல்பட்டியிலேருந்து மாத்தவமணி தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா,

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய

0: அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒன்னு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டிருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சின்ன சுக்கி குளம் மதுரை 2. காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் ஒருத்தவங்க விருப்ப பாட்டல் கேட்டிருக்காங்க. யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, கர்நாடகா மாநிலத்திலிருந்து சின்ன திருப்பதி கிராமத்தில் பிரகாஷ் ஷியாமலா அஸ்வின் ஆனந்த் மன்வித் இவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டிருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் விருப்பப்படல் எழுதி அனுப்பியிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா அவதாரம் திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுறேன். இப்ப நான் சொல்ல போற விஷயம் வந்து நம்ம சொசைட்டிக்கோ முக்கியமா இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். சே நோ டு ட்ரக்ஸ். போதைப் பொருள் பயன்படுத்துறது நம்ம உடலுக்கோ நம்ம வாழ்க்கைக்கோ எந்த வகையிலும் நல்லது இல்லை. போதை மருந்தை யூஸ் பண்றது தப்பு. போதை மருந்தை யூஸ் பண்ண என்கரேஜ் பண்றது அதை விட ரொம்ப தப்பு. பொதுவா போதைப் பொருள் பயன்படுத்த சொல்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து வச்சுக்காதீங்க. ஏன்னா drug abuse is the worst thing you can do to your health.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் வந்தே மாதர பாடல் ஒன்று. இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளோடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. காற்றில் விரியும் கடிதமலர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2. காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், முத்துக்கருப்பன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி.
2: இன்னிசை குயில்களின் மெல்லிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தென்றல் காற்றாய் நம் மனதினை வருடிச் செல்ல இன்னிசை மெட்டுக்களுடன் வலம் வர இருக்கிறது பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் மனோ சித்ரா ஜோடி குரலில் பாடல்கள் வலம் வர இருக்கின்றன. நேயர்களே, வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் டயனா. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக பாடநிலாவை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுவிடலாம்.

இரவு நேர தாலாட்டாய் செவியருகினில் மென்மையான ராகங்களை இசைக்கிறது பட்டு சிறகு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ கா

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் பெரிய வீட்டு பண்ணைக்காரன்.

இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் மனோ சித்ரா ஜோடி குரலில் பாடல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. அடுத்த பாடலாக சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்திலிருந்து

வான்நிலவும் கதை சொல்லும் நேரத்தில் இன்னிசை மெட்டுக்களால் நம்மை தாளாட்டுகிறது பட்டு சிறகு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக காவலுக்கு கெட்டிக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காய்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பட்டு சிறகு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து.

எண்ணங்களில் பல நினைவலைகள் நம்மை சூழ்ந்திடும் வேளை மெல்லிசை மெட்டுக்களாய் தாளாட்டுகிறது பட்டு சிறகு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக நாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுவிடலாம் நீர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து.

இன்னிசை ராகங்களால் நம்மை வருடிச் செல்கிறது பட்டு சிறகு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் வேலைக்காரன்.

மனோ மற்றும் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்களாய் வலம் வருகிறது இன்றைய பட்டுச்சிறகு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து. பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காய்.

குட்டிகள் தூங்கிட ஏங்கிடும் வேளை மெல்லிசை மெட்டுக்களாய் தாளாட்டுகிறது பட்டு சிறகு. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடலாக சின்ன ஜமீன் திரைப்படத்திலிருந்து

இதுவரை காற்றலைகளில் நம்மை தாளாட்டிட்ட பட்டு சிறகு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேயர்களை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன். டயனா. நன்றி நேயர்களே.

0: முடிஞ்சிடும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இதை கேட்க யாருமே இல்லையா? அவங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? ரோட்ல நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நிலையத்தில் நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை சக ஆண்டு 1948 ஜெயஸ்தா மாதம் 15 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 22 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 5 தேதி வெள்ளிக்கிழமை. மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல் எண் 284. 5 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், 6 செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் வி. சாவித்ரி அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் ஜி. முருகராஜ் அவர்கள். காலை 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ஸ் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி. மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 பூந்தளிர். 7 பிரேக்பாஸ்டோ பொய்கை பூக்களில் காந்தி அஞ்சலி பகுதி 49 கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள். நாளை ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் போடி ஜக்கமநாயக்கன்பட்டி ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி கோயில் பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி ஒழிக்க கேட்கலாம். 8 செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா, நாளை ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசையாக வளம் வருகிறது. 9 செய்தி சுருக்கம். 9:02 டிரைவ் டைம் பீட் காத்திருக்க நேரமில்லை. 10 செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப காணம் என் விருப்பமாக பாடல்கள் வருகிறது. 10:30 ஒருபட பாடல்கள் திருடா திருடா படத்திலிருந்து. 11 செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை வெற்றி கொடி கட்டு பெண் தொழில் முனைவோர் கே. நித்யா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர். பி. பரிமலாதேவி அவர்கள். 12 சிநேகிதியை 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சிநேகிதியை தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 1 வசந்த கானங்கள். 1:30 உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியாக மிதமிஞ்சும் மின் கழிவுகள் நேர்முகம் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிர் துயர் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம். ராஜேஷ்கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ. விக்னேஷ் அவர்கள். 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக 1:55 பாரதியார் பாடல். 2 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 வானொலிக்கு 90 தொடரில் இந்திய இராணுவ தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைமை நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 2:30 தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3 செய்தி சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4 செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். 5 செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:45 அந்திப்பூக்கள். 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. லட்சுமணன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பாட்டு இது கிட்டு. 8 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 இலக்கிய உலா வள்ளுவர் நோக்கில் ஒப்பும் உயர்வும் சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் முத்துச்சந்தானம் அவர்கள். 9 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11 மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும். அதனைத் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 தேனும் பாலும் நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்டு இணைந்திருங்கள். இவையாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டீர்கள். இனி தொடர்வது இரவு 11:05

நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். காலத்தால் அழியாத காவியகான மெல்லிசையோடு தினந்தோறும் வளம் வருகிறது நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இணைவது பிஆர் செந்தில் முருகன். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ வானலைகளில்.

0: நிலையத்தில் நேரம் 11:15.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாடும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக டெல்லி டு மெட்ராஸ் திரைப்படத்திற்காக மாயவநாதன் வரிகளுக்கு வி குமார் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ காற்றலைகளில்

0: நிலையத்தில் நேரம் 11:20.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: மதுரை FM 103.3 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக நங்கூரம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு வி குமார் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக

இனிசைச்சாரலாய் பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் தேனம்பாலம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து வாளியின் வரிகளுக்கு வி. குமார் இசையில், பி. சுசீலா குரலில் இதோ பாடல் வான் அலைகளில்

0: நிலையத்தில் நேரம் 11:30.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

இரவு நேரத்தில் மெல்லிசை பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக திருமகள் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா மற்றும் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ வான் அலைகளில்.

0: நிலையத்தில் நேரம் 11:35.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தேனும் பாலம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு வேதா இசையில் TM சௌந்தரராஜன், P சுசீலா ஆகியோர் குரல்களில்

தூங்கா நகரத்திலிருந்து காவிய கானங்களை ஒழித்துக் கொண்டிருப்பது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில். தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக பிராப்தம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன், P சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸில் தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக 100க்கு 100 திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு வி. குமார் இசையில் பி. சுசீலா குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில். காலத்தால் அழியாத காவிய கானங்களுடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடலாக மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் குரல் இசையில், பி சுசிலா குரலில் இதோ பாடல்.

நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் குளமா குணமா திரைப்படத்திலிருந்து. கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

இதுவரை கேட்டு ரசித்தோம் தேனும் பாலும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். செந்தில் முருகன். நன்றி நேயர்களே. தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை FM வித் பாரதி தமிழ் 102.3 MHz-இல் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். மீண்டும் நாளை காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திப்போம்.

நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினை தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என உங்கள் விழிகள் உறங்கினாலும்

கவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தாத்தா ஜொல்லு தரகடு தரகடுதான்

0: சிறு ஆயோ சிறு மாசோ
1: ஆளான ஆளில்லையோ அழகான முகமில்லையோ அரும்பான மீசைக்குள்ளே ஆசை வச்ச துறையில்லையோ

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.
1: கண்ணே, பொட்டுக்கவா கட்டிக்கவா? கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா?
2: பொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே. அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி ஒன்ன எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது.
2: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது.
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

படிக்க அட பிரமிப்புடன் நானும் வந்து உன்னை ரசிக்க பிரம்மனுக்கு ஞானம் வந்து உன்னை படிக்க அட பிரமிப்புடன் நானும் வந்து உன்னை ரசிக்க

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். முதலில் டிஎம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல், உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதியுள்ள பாடல் வரிகள், கேவி மகாதேவன் இசையில். ஆதிபராசக்தி படத்திற்காக

நிகழ்ச்சியில் தொடரும் பக்தி பாடல். பி. சுசீலா பாடியது, வாலி எழுதி வி. குமார் இசையில், மங்கள நாயகி படத்திற்காக.

0: திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: மங்களம் அடையாறு எஸ் ஜெயராம்.

0: திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: மங்களம். அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தபில்.
1: கருட கமன பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம். ராகம் நாகஸ்வராவளி. ரூபகதாளம்.

அடுத்து சுதாமயி என்ற ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், அமிர்தவர்ஷினி ராகம், ரூபகதாளம்.

அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களை நாகஸ்வரி இசையில் தொடர்ந்து காமாட்சி என்ற முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், ரூபகதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெயஸ்தா மாதம் 15 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 22 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 5 தேதி வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: திருடி பழக்கப்பட்டு பிறகு அதிலேயே ஆர்வமாகி கள்ளத்தொழில் செய்வது முடிவில் நீங்காத துன்பத்தை தரும். குறள் எண் 284, அதிகாரம் கள்ளாமை.
1: களவின் கண் கஞ்சிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும்.
0: திருடி பழக்கப்பட்டு பிறகு அதிலேயே ஆர்வமாகி கள்ளத்தொழில் செய்வது முடிவில் நீங்காத துன்பத்தை தரும்.

0: குறள் எண் 284 அதிகாரம் கல்லாமை.
1: நாலொரு குறள் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். 5 மணிக்கு பக்தி மாலை பக்தி பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் வி. சாவித்ரி அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் ஜி. முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ஸ் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி. மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 பூந்தளிர். 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில் காந்தி அஞ்சலி பகுதி 49 கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் போடி ஜக்கமநாயக்கன்பட்டி ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி கோயில் பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா. இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம்பெற காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசையாக வளம் வருகிறது.

காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்பகானம், என் விருப்பகானமாக வளம் வர காத்திருக்கிறது. 10:30 ஒரு பட பாடல்கள், திருடா திருடா படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் வெற்றி கொடி கட்டு, பெண் தொழில் முனைவோர் கே நித்யா அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஆர்.பி. பரிமலா தேவி அவர்கள். 12 மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சிநேகிதியே தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மிதமிஞ்சும் மின்கழிவுகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிர் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம். ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ. விக்னேஷ் அவர்கள். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல்கள், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 வானொலிக்கு 90 தொடரில் இந்திய இராணுவ தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைமை நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களுடன் நேர்முகம், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சென்னை அஞ்சலாக. 2:30 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்கழகமாக வளம் வருகிறது, 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:45 அந்திப்பூக்கள், 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ. லட்சுமணன் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி.

இரவு 8:30 இலக்கிய உலா வள்ளுவர் நோக்கில் ஒப்பும் முயர்வும் சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் முத்துச்சந்தானம் அவர்கள். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்திச்சுடர் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். 11 மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், அதைத் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 தேனும் பாலும் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விபுத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆன்மீக மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்கள். நிலையத்தில் நேரம் காலை 5 மணி.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் ஆன்மீக மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களுடன். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ வானலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் ஆன்மீக மனம் கமழும் பக்தி மாலை. பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நாஞ்சில் என்எஸ் தீன் பாடிய பாடல் இதோ காற்றலைகளில்.

நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. சர்வசமய பக்தி பாடல்களுடன் வளம் வருகிறது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் அடுத்ததாக எஸ் சரளா அவர்கள் குரலில் பாடிய பாடல் இதோ

தாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் ஆன்மீக மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களுடன். அடுத்ததாக நிகழ்ச்சியில் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் குரலில் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் ஆன்மீக மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களுடன் வலம் வருகிறது. அடுத்ததாக நிகழ்ச்சியில் பி. லீலா அவர்கள் குரலில் பாடிய பாடல்.